0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: இன்னும் சில நொடிகள் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். 6 மணிக்கான செய்தி சுருக்கத்துக்கு பிறகு அருள்மணி மாலை தொடர்பவர் ஆர்ஜே ஹேமா. சிந்தனை நலம் இருந்தால் செயலும் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம் என்ற நல்ல சிந்தனையுடன் பிரிதோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

0: நேரம் 6:00 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி

0: 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் 6:02:35. அகத் தூய்மை இல்லாவிட்டால் புறத் தூய்மையால் பயனில்லை. ஆன்மீக ஒளியை நம் மனதில் ஏற்றிடுவோம், அது நம்மை உயர்த்த வல்லது. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்கலாம்.
3: அருள்மணி மாலை.
2: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் எம். எஸ். சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியவர் ராஜாஜி.

அஞ்சனை மைந்தனை அனுமனை தொழுதிட அகத்தினில் மகிழ்ச்சி நிறைந்திடும். இனிதாக ஒழித்த அந்த பாடல் அருணகிரி பாடி இசையமைத்திருந்தது. பாடலை எழுதியிருந்தார் மதுராந்தகம் குமார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் இறை சிந்தனை விதைக்கும் பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கேஜே இயேசுதாஸ் பாடியுள்ள பாடலை. பி செந்தில்குமார் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை UV அரவிந்த் ஸ்ரீராம்.

இசை கலந்த தமிழாரம் இறைவன் பால் இனிதாய் சூட்டி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது கேட்டது அருணகிரி இசையமைத்து பாடியிருந்த பாடலை. பாடலை எழுதியிருந்தார் மதுராந்தகம் குமார். நேரம் 6:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஹரிணி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. வாராஸ்ரீ எழுதிய பாடலுக்கு இசை ஸ்ரீ பூபாத்தி.

சார்லி அப்ரஹாம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். எம் எஸ் சீலன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை பி ஜே லிப்சன். இறையருள் போற்றும் இன்னிசை பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கலாம் நாகூர் எம் எம் யூசுப் பாடியுள்ள பாடலை. நாஞ்சல்பா முகமது ஜமால் முகமது எழுதியிருந்த பாடலுக்கு இசை நாகூர் எம் எம் யூசுப்.

0: இறைவன் புகழ் பாடும் பாடல்களை நாம் கேட்டோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து

0: செய்வதற்கு அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயகம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இருவரி செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது.

0: வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்ப திருக்கோவில் உண்டியலில் இருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி, இன்றைய தினம் குறித்த சிறப்பு தகவல்கள் இடம்பெறும் இனிமையான பாடல்களோடு. 8:02 கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இசை விழா வரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 ஊந்தென்றல், 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்

சிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவி, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும், 2 விதமான நிகழ்ச்சிகள் மூலமா நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அத்தனை நிகழ்ச்சிகளையும் நாமும் என்றுமே வந்து முழுமையான கொண்டாட்டத்தோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் காலை 7 மணி. எதிர்காலத்தை கணிப்பதற்கு மிகவும் நுட்பமான வழி அதை உருவாக்குவதுதான். சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம் அந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளுக்கு இனிமையான பாடல்கள், நல்ல தகவல்கள் எல்லாமே காத்துட்ருக்கு இந்த நிகழ்ச்சி முழுக்க. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாட்டில் ராதா என்ற படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல். தனிக்குடி எழுதிய பாடலுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: நேரம் 7:06. 50 நொடி. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்க போறது பக்ரீத் திருநாள் குறித்த சிற்றுரை. எழுதி வழங்கியிருப்பவர் அஜய் ஷாலினி அவர்கள்.
6: இன்று பக்ரீத் என்னும் தியாக திருநாளின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். பக்ரீத் என்பது உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களால் மிகுந்த பக்தியுடனும் ஆனந்தத்துடனும் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகை. இந்த நாள் இப்ராஹிம் நபியின் தியாகத்தையும் இறைவன் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த நம்பிக்கையையும் நினைவு கூறுகிறது. இறைவனின் கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவதற்காக அவர் செய்த அதீத தியாக மனப்பான்மையே இந்த திருநாளின் மைய செய்தியாகும். இஸ்லாமிய மரபின்படி இப்ராஹிம் நபி தனது மகனை இறைவனுக்காக அர்ப்பணிக்க தயாரானார். ஆனால் அந்த உண்மையான

பக்தியையும் அர்ப்பணிப்பையும் இறைவன் ஏற்று இறுதியில் ஒரு ஆட்டை வெளியிடுமாறு கூறியதாக நம்பப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த நாள் தியாகம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல் மற்றும் மனித நேயம் ஆகியவற்றின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய நாட்காட்டியின் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாளில் வருகிறது. இந்த மாதம் ஹஜ் யாத்திரையுடன் தொடர்புடைய மிகவும் சிறப்பான மாதமாகும். உலகின் பல பகுதிகளில் உள்ள முஸ்லிம் மக்கள் இந்த நாளில் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டு பின்னர் குர்பானி செய்கிறார்கள். குர்பானி என்பது பக்ரீத் பண்டிகையின் முக்கியமான மரபுகளில் ஒன்று. இதில் பலியிடப்படும் இறைச்சி 3 பகுதிகளாக பிரித்து குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஏழை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்வது என்ற நல்லுணர்வு வலுப்பெறுகிறது. பக்ரீத் என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமை, அன்பு, கருணை மற்றும் உதவித்தன்மையை நினைவூட்டும் நாள். இந்த திருநாளில் மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து புதிய ஆடைகளை அணிந்து இனிப்புகள் மற்றும் சிறப்பு உணவுகளை தயாரித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பக்ரீத் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் முக்கியமானது. அது மதம் என்பது பிறரை நேசிப்பதும் ஏழைகளுக்கு உதவுவதும் தன்னலமின்றி பகிர்வதும் மனப்பூர்வமாக தியாகம் செய்வதும் என்பதை நினைவூட்டுகிறது. மனிதர்களிடையே ஒற்றுமையும் அமைதியும் நிலைக்க இந்த திருநாள் ஒரு சிறந்த பாடமாக அமைகிறது. அதனால் பக்ரீத் என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கே அல்ல, மனித நேயத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் ஒரு உயரிய நாள். தியாகமும் அன்பும் அமைதியும் உங்கள் வாழ்வில் என்றும் நிறைவாக இருக்கட்டும்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்ட பாடல் ரகோ ஹிப்ஹாப் தமிழா இரண்டு பேரும் பாடிய இந்த பாடல். இந்த பாடலை எழுதி இசையமைத்திருந்தார் ஹிப்ஹாப் தமிழா. பாடலோட படம் கடைசி உலகப்போர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:14:35. சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டில் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டில் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்புநிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்ப

பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியம்

0: செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார்நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5-ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டு

0: காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:15. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேர் இன்றைய காலை பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக விடியணும், நல்ல ஒரு இனிய நாளாக இந்த நாள் முழுமே தொடரணும் அப்படின்ற மாதிரிலாம் வாழ்த்திருக்காங்க, காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இறை அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும், இருள் அகலணும் அப்படின்ற மாதிரிலாம் வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை சண்முக சுந்தரம், பிரபாகரன், புனிமிடு வண்ணை கணேசன், மயிலை பட்டாவி, கமலாவர்தன், சூளை ரீஜா மனோகர், புனிமிடு வண்ணை கணேசன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், சாந்தி ரமேஷ், மேலப்பேடு தயாளன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், வீர ராகவன் மாதவரம் அங்கிருந்து, பழனி எஸ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், ரமா, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, கமலாவரதன், அபர்ணாமூர்த்தி, ராஜமாணிக்கம் கோபி அப்படிங்கிறவங்க, அப்புறம் அன்பு ராணி, சரவணர் ராமலிங்கம், மதுரா கொளத்தூர் பாலு, மேலப்பெடுதாயாளன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, சோமசுந்தர பிரபு, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, பாபு முள்ளக்காடு, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், சுண்ணாம்புக்குளம் அங்கிருந்து செந்தில்குமரன், NMB நச்சுப்பிள்ளை அவங்களுமே வந்து நிகழ்ச்சியிலேருந்து காரைக்கால்லேருந்து இணைந்து எல்லோருமே இந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள் குறித்து நல்ல ஒரு தகவல்களையும் அவங்க பகிர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம் சங்கர், தீட்டாளம் அங்கேருந்து TC ராஜேஷ் இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நம்ம ஒரு க்வெஸ்டினையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில், அதுக்கான பதிலை கூட நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்றத சொல்லலாம். மலபார் கிளி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல சிறகு கிளிகள் இதனுடைய பூர்வீகம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதற்கான பதில்களை பதிவிட்டிருக்காங்க. யாரெல்லாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பதில் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து இதை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா, மேகா அகர்வால் பாடியிருக்கக்கூடிய பாடல், மோகன்ராஜன் எழுந்த பாட்டுக்கு இசை ஷான் ரோல்டன்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த அந்த கேள்வி வந்து, மலபார் கிளி என்று அழைக்கப்படும் நீல சிறகு கிளியின் பூர்வீகம் எது? மலபார் கிளி அப்படின்னு அழைக்கப்படுது நீல சிறகு கிளி இப்படியும் சொல்கிறாங்க. இது வந்து தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட ஒரு கிளி இனமாகும். அதுக்கான பதில் இந்த பதில தான் வந்து பிரமிளா தமிழ் செல்வன் அவங்க சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதோட பூர்வீகம்ன்ற மாதிரி. அதே மாதிரி கீதா ராஜகோபாலன், திருமழிசை அஸ்வினி, நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி வீரதுரை ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைன்ற மாதிரி. பத்மா சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் பாடலாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி.

இருக்காங்க. ஆண்டனி ராஜ் நிகழ்ச்சியில் இணைந்து கூடவே ஆன்சரும் பதிவிட்டிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருமே கூட பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை என்ற பதில பதிவிட்டிருக்காங்க. பிரபு வீரா அவரும் அதான் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், அப்புறம் பிரபாகரன் அவரும் சொல்லியிருக்காரு. சிவன் அருண், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான், மதுரை ஷோ சண்முக சுந்தரம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்றைய நாள் குறித்த தகவல் நம்ம கேட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து வாழ்த்திருக்காங்க பிரபாகரன். அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பதில தான் ராமகிருஷ்ணன் கொழும கொண்டானும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பதிவிடுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்றது சூளை ரீஜா மனோகர் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி அவருமே வந்து சரியான ஒரு பதில தான் பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் பதிவும் விட்டுட்டு இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. புனிமடு வண்ணை கணேசன் அவருமே கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை சேர்ந்ததுதான் இந்த கிளியை தான் பூர்வீகம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. சங்கர் அப்படின்றவர் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஏஸ் என்ற படத்துலேருந்து தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடல் கபில் கபிலன், ஸ்ரேயா கோஷல் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தாமரை எழுதிய பாடல், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் நமக்காக ஒழிக்கிறது.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை தோசை
2: அப்போ வடதானே, ஆள பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
3: அழகே இன்பம் அழின் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 7:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எலோ என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் கபில் கபிலன் பாடியிருக்காங்க. சேலம் ஆர் பாஷா எழுந்த பாட்டுக்கு இசை கிளிஃப் கிறிஸ்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.

0: நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்ட பாடல் த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற படத்துலேருந்து ஒலித்தது. சின்மயி ஸ்ரீபதா, ஹேஷம் அப்துல் வாஹப் இவங்கலாம் பாடியிருந்தாங்க. ஹேஷம் அப்துல் வாஹப் இசையமைத்தும் இருந்தார் இந்த பாடலை. பாடலை எழுதியிருந்தார் ராகேண்டு மோலி.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
2: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட இன்னுமே நிறைய பேர் நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை பதிவிட்டிருக்காங்க. ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்க சொல்லியிருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தான் வந்து அவரோட பூர்வீகம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதனும் நிகழ்ச்சியில் இணைந்தது தான் குறிப்பிட்டிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியில் இணைந்து நல்ல ஒரு போஸ்டர்ஸ்லாம் போட்டு நம்மளையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். பத்மா சௌந்தரராஜன் நம்மளுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாலு கிருட்டினன் அவருமே கூட நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. பாபு முள்ளக்காடு அவருமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்ற பதில பதிவிட்டிருக்காங்க. அன்பு ராணியும் கூட எஸ் மணிகண்டன் அவங்க நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லி நம்மளுக்கான ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்களும் நல்ல மலர்கள் எல்லாம் தூவி நம்மளை வந்து இன்னைக்கு மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாங்க.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எஸ் எல்ல மச்சா சத்தம் அடி.
2: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: டிராகன் என்ற படத்திலிருந்து பாடல் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவா கேட்டோம். லியோன் ஜேம்ஸ் இசையமைத்திருந்த பாடல், விக்னேஷ் சிவன் எழுதியிருந்த பாடல் இது. பாடலை பாடினாங்க அனிருத் ரவிச்சந்தர், நிதிஷா, தாமஸ் குழுவினரோடு. கேள்விக்கான பதில குறுக்காத்தூர் கே கே ஞானமுருகன் அவருமே கூட பதிவிட்டிருக்காங்க, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை சேர்ந்ததுன்னு. சேகா அப்படின்றவங்க நிகழ்ச்சியில இணைந்ததை குறிப்பிட்டு பாடெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு எழுதியிருக்காங்க. நாம இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே. 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப இணைய போற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 8:03 ஆயிட்டு இருக்குங்க. முதல் பாடல் யாரோட விருப்பமான பாடல் கேட்க போறோம் அப்படின்னாக்கா ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் MH ரோட் பகதூர் பாய், ராஃபி பாய், உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு, ஷிபா. இந்த நேயர்களோட விருப்பமான ஒரு பாடல் தான் AR ரஹ்மான் இசையமைச்சு பாடின பாடல். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா ஜோதா அக்பர் அப்படிங்கிற படம்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரோட விருப்பமான பாடல் கேட்க போறோம் அப்படின்னாக்கா தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்னிஷா, ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன். இந்த நேர்களோட விருப்பமான பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா அனந்து, கல்யாணி நாயர், உத்ரா உன்னிகிருஷ்ணன், அம்ரித் ராம்நாத் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அம்ரித் ராம்நாத்தோட இசையில ஸ்ரீகணேஷோட வரிகளில் 3BHK அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, வேலூர் ராமநாயகன் பாளையம் அகமத் பாஷா, கமருன்னிஷா, தில்லு, ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமா பி, மசூத் அகமத், தாஜி நிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகர் குப்புராஜ், சத்யபாமா, போலூர் ஏழுமலை. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் தான் நாம கேட்க போறோம். சித் ஸ்ரீராமோட குரல்ல, தாமரையோட வரிகள்ல, கிப்ரானோட இசையமைப்புல மாறா அப்படிங்கிற படத்துலேருந்து.

திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமித்தா, பவித் யுகதீரன், திருவண்ணாமலை சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை வெங்கடேசன், தேன்மொழி, புகழேந்தி, கண்டாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, கஞ்சனூர் குமாரசாமி, மேட்டூர் கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில் கோவிந்தராஜு, காளி, மலர்கொடி, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜ், தியாகதுருவம், குப்புசாமி, கஸ்தூரி. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் தான் நாம் கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா அட்டகத்தி அப்படிங்கிற படத்துலேருந்து பிரதீப், கல்யாணி நாயர் இவங்களோட குரல்களில், கபிலனோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில்.

பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு அக்கா, சுஷ்மிதா ஸ்ரீ, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழை இசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, ஆவடி பிரேமா, ஸ்வேதா, மானஸ், தீபக், மானஸ்வி, தீபக், ஆதித்யா, மந்தவெளி, புவனாதேவி, சாருமதி, மீனா. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல், யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க, அமரன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் இவங்களோட குரல்களில், கார்த்திக் நேதாவோட வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:30:15 ஆயிட்டு இருக்குங்க. மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வவுசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுக்தேவ் மித்ராஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம் அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா தேவி ஹேமலதா சந்தோஷ் திரல் ஆதித் அம்பத்தூர் எஸ் வி நகர் எம்டி ரவிச்சந்திரன். இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் கோட் அப்படிங்கிற படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் ராஜா பவதாரிணி மற்றும் பலர் பாடின பாடல் இது கபிலன் வைரமுத்துவோட வரிகளில்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
1: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
2: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை தோசை
3: அப்போ வடதானே, அழப்பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
1: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
4: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
1: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
5: திருநெல்வேலி சந்திப்பு, எஸ் வி ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சந்நிதி கோபால் சிங், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், புழல் ஓம் பிரகாஷ். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் முகேன் ராவ் இசையமைச்சு சிவாங்கி கிருஷ்ணகுமாரோட பாடின பாடல் இது. முகேன் ராவ் வரிகளில் கோபி சுந்தரோட இசையமைப்பில், எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க வேலன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

சித்தா அப்படிங்கிற படத்துலேருந்து பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன் இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், திபு நீனன் தாமஸோட இசையமைப்பில் நாம் யாரோட எந்த நேயர்களோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருமழை இசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழை இசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், கரூர் தான் தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா, சென்னை சூளைமேடு பழனிவேல், தலை ஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி, இந்த நேர்களோட விருப்பமான பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனுவித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு ஜுனிதா காந்தியோட பாடின பாடல். இது சிவகார்த்திகேயனோட வரிகளில் டாக்டர் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: டியூட் அப்படிங்கிற படத்துலேருந்து சாய் அபியங்கர் இசையமைச்சு ஜொனிதா காந்தியோட பாடின பாடல், ஆதேஷ் கிருஷ்ணாவோட வரிகளில். இந்த பாடலுக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, பூலாம்பட்டி ராதா, கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா, ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஆதிராமப்பட்டினம் ரம்ஜான் பீவி, தங்கச்சிமடம் பியூலா, செட்டிபுலம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகமில் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
5: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
6: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அண்ணாத்தே அப்படிங்கிற படத்திலேருந்து ஸ்ரேயா கோஷல், சித் ஸ்ரீராம் இவங்களோட குரல்கள்ல, யுகபாரதியோட வரிகள்ல, டி இமானோட இசையமைப்புல யாரோட விருப்பமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மயிலை பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சுந்தர், சம்சுதீன், நளினி, வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனீஷா, தர்ஷன், இந்த நேர்களோட விருப்பமா இந்த பாடல் கேட்கலாம்.

0: கணிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப் பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ரலேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவிலங்குகள் முதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டல் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாம இப்ப இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா தினம்தோறும் வந்து நேர்களாகி நீங்க வந்து ரொம்ப உற்சாகத்தோட வந்து பங்கு பெற்று இருக்கீங்க இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கும் நாம என்ன தலைப்பை பத்தி நாம கலக்கல் அரங்கத்துல பேச போறோம், நீங்களாம் பேச போறீங்க அப்படின்னாக்கா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா கோடை விடுமுறை முடிகிற தருவாயில இருக்கு பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு. கல்லூரி மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி விடுமுறை துவங்கி இருக்கும், ஒரு சில பேர் செமஸ்டர் முடிச்சுட்டு இனிமே தான் எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இப்போ இந்த கோடை விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்த குடும்பமுமே வந்து எல்லாருமா சேர்ந்து வெளியில் போகக்கூடியது, உறவுகளை பார்க்கக்கூடியது, புது புது இடங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கோடை விடுமுறை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் நிறைய ஊர்களுக்கு போயிருப்பீங்க. விடுமுறை நாட்கள் வெளியில் போகணும், வெளியூர்களுக்கு போகணும் அப்படின்னாக்கா பொதுவாக நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில இடங்கள் இருக்கும். அது நம்ம உள்ளூர் ஆகட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இடங்கள் ஆகட்டும், இல்லை வெளி மாநிலங்கள் ஆகட்டும், வெளி நாடுகள் ஆகட்டும், எந்த வகையாக இருந்தாலும் நிறைய பெயர் போன இடங்கள் இருக்குது. அதை மீறி ஒரு சில இடங்கள் வந்து ஆஹா நம்ம இந்த ஊருக்கு போயிருந்தோம், அதை பற்றி இந்த இடத்த பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி

சொல்லிட்டு நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இடத்த பற்றின தகவல் நமக்கு தெரியிருச்சு. அடடா, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஊருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருந்துவோம் இல்லையா. அந்த மாதிரி ஸோ தட் இது இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஊர்கள், அந்த ஊர்களில் இருக்கிற சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நேரில் அங்கே நீங்கள் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற நேயர்களுக்கு அடுத்த தடவை விடுமுறைக்கு போச்சு, ஓகே நம்ம விவித் பாரதியில் அந்த நேயர் அன்னைக்கு சொன்னார் இந்த ஊருக்கு போச்சு, இந்த பர்டிகுலர் இடத்த தேடிட்டு போய் இங்கே போய் பார்க்கணும், இங்கே நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்களும் தெரிஞ்சுக்கலாம், அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சோ இன்னைக்கு நாம வந்து நான் வந்து ஒரு மாவட்டத்தோட பேர் சொல்றேன், அந்த மாவட்டத்தில் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்கள் தவிர உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு இடம் வந்து நல்ல ஒரு இடம், எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து தொலைபேசியில் அந்த ஊரோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லலாம். மாவட்டத்தோட பேரை நான் சொல்லிவிட்டு நான் ஒரு பாடல் போட்டுடுறேன். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பான பலரும் அறியாத இடங்கள் பற்றின தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள், நல்ல தகவல்கள், வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய தகவல்கள் மட்டுமே நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னாக்க 2952085353 இது ஒரு எண், 2838987171 இது மற்றொரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஸோ முதல் மாவட்டம் அதாவது இப்போது நீலகிரி அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே ஊட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். இது வந்து நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது தவிர நிறையா மாவட்டங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அந்த மாவட்டங்கள்லாம் அந்த ஊர்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள் மூலமாக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்ட்டு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபோன் லைனில் சொல்லலாம். இந்த பாடல் கேட்டதுக்கப்புறம் முதல் பாடல் எந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம் அப்படின்னா விஸ்வாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து டி இமான் இசையமைச்சு ஆதித்ய காதவ் நாராயணன் இவங்களோட பாடின பாடல் இது. விவேகாவோட வரிகளில் 4:25 உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இதில் வந்து ஊர்களோட பெயர்கள் சொல்றச்சு, அங்கே வந்து எல்லாரும் போக வேண்டிய இடங்கள் அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். அரியலூர் மாவட்டம் பற்றின்னு கேட்டிருந்தோம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
2: கள்ளக்குறிச்சியிலேருந்துங்க மேம்.
1: ஆ சொல்லுங்க.
2: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க.
2: ஹஸ்பண்ட் ஊர் தான் அரியலூர், அதெல்லாம் போயிருக்கோம். அங்க வந்துட்டு என்ன பாக்கலன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் அது அரியலூர்ல அங்க இருக்கு. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற வரலாற்று
1: யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னமாவும்
2: அதுதான் அரியலூரோட சிறப்பு. அதுக்கப்புறம் ஒரு கீழப்பரூர் மேழப்பழூர்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க வைத்தியநாத சுவாமி கோயில் இருக்கு. அங்க அப்பர் சுந்தரர் மாணிக்கவாச எல்லாம் பாடின தலங்கள் அது அது இருக்கு. அப்புறம் கள்ளங்குறிச்சின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சரணாலயம் இருக்கு.
1: பேர் என்ன அந்த சரணாலயம்? பேர் தான்
2: கரைவெட்டி சரணாலயம்.
1: இது வந்து ஒரு ராம்சார் தலமாவும் அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா?
2: ஆமா, நிறைய இருக்கு. அப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் காடு மேடெல்லாம் அந்த வரலாற்று இதெல்லாம், அப்போ அந்த சோழி இந்த ஒரு
1: புதை படிவங்கள் நிறைய இருக்கு,
2: அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் சிமெண்ட் ஃபேக்டரி நிறைய இருக்கு, அதுதான் அதோட சிறப்பு. இன்னும் நிறைய இருக்குங்க, இன்னும் நேயர்களும் சொல்லுவாங்க.
1: சூப்பர் சூப்பர். தமிழ்நாட்டோட சிமெண்ட் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா அரியலூர்.
2: ஆமா,
1: ஓகே, நன்றிமா, உங்க மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: கள்ளக்குறிச்சி என்ன இருக்கு அது இன்னொரு நாள் சொல்றேங்க மேம்.
1: சரி, ஓகே. அதாவது அரியலூர் மாவட்டம் அப்படின்ன உடனே அவங்க சொன்ன மாதிரி கங்கை கொண்ட சோழபுறம் இருக்கு, அதுக்கப்புறம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ராம்சார் தலமா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய புதைப்படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ் சொல்லக்கூடியது வந்து அந்த சுற்றுவட்ட

0: வட்டாரங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. அது மூலமா வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான கடல்வாழ் உயிரினங்களோட புதை படிவங்கள்லாம் வந்து புவியியல் பொக்கிஷமா வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தவிர நிறைய வரலாற்று தளங்கள்லாம் இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி மேலப்பழுவூர், அந்த மாதிரி கீழையூர், அந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான இடங்கள்லாமும் இருக்கு, இயற்கை சார்ந்த இடங்கள்லாமும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவலா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தது எந்த மாவட்டத்தை பத்தி நேர்களாகிய உங்க மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம்ங்கிறது சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுவாக வந்து ஒரு சில இடங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடங்கள். இதை தவிர நேயர்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான இடங்கள், சின்ன வயசுக்காரங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சில இடங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நாம ஒரு பாடல் கேட்கலாம். வந்தா ராஜாவாதான் வருவேன் அப்படிங்கிற படத்திலேருந்து கௌஷிக் கிருஷோட குரல்ல ஹிப்ஹாப் தமிழாவோட ரீமிக்ஸ் பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 3 நிமிடங்களுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடியற தருவாயில நேயர்கள் போன் லைன்ல ட்ரை பண்ணலாம்.
1: ஐயா மானே தேடி

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
2: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆள பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பள ஆசை.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி.

0: கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
1: அழகே இன்பம் அழுந்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: 5க்கு.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருநின்ற கணபதி.
1: திருநின்ற ஊர் கணபதி. திருப்பத்தூர் மாவட்டம் பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், சொல்றீங்களா?
2: திருப்பத்தூர் மாவட்டத்தை பத்தி கேக்குறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம்
2: லைன் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. திருப்பத்தூர் கேக்குறீங்களா?
1: கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குதுமா? கேக்குதுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. சரி, அவருக்கு ஏதோ நம்ம பேசுறது காதல விழல போட்டிருக்கு, பட் அவர் பேசுறது நமக்கு கிளியரா கேட்டுது. திருப்பத்தூர் மாவட்டம், இந்த மாவட்டத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னாக்க நீங்க சொல்லலாம். எந்த நம்பர்ல சொல்லணும் அப்படின்னாக்க 2952208535 இது ஒரு எண், 2838987 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்குமே ஏலகிரி ஹில்ஸ், அதாவது ஏலகிரி மலை அப்படிங்கிறது தெரியும். சென்னைக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாச்ச ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை தவிர வந்து இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம், நேயர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ரஞ்சித் குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க
3: மேடம். திருப்பத்தூர்ல சுற்றுவாட்டம் பாத்தீங்கன்னா ஏலகிரி மலை இருக்கு, பெரிய ஜங்ஷன் ஜோலார்பட்டு பெரிய ஜங்ஷன் ஒண்ணு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது இப்ப அசிவிக் கோட்டத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு, ஃபேமஸான கோயில் இருக்கு மேடம்.
1: சரி,
3: இதெல்லாம் ஒரு சுத்தி பாக்குற இடம் தான் இதெல்லாம்.
1: ஓகே, அது தவிர இயற்கை சார்ந்த இல்ல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சொல்லலாமே, ஆன்மீகம் மட்டும் சொல்லாம வேற ஏதாவது தெரியுமா?
3: இயற்கை சார்ந்த படத்துனா இதுதான் மேடம், ஜானகிரி மலை தான் பக்கமா இருக்கோங்க.
1: சரி, ஓகே ஓகே, நன்றி.
3: நல்லா இருக்கும் மேடம்.
1: ஓகே, அதாவது அவர் சொன்ன மாதிரி ஏலகிரி மலை இருக்கு, ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு, ஜவ்வாது மலை அப்படிங்கிறது இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வைணு பாப்பு வானாய்வகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னாக்க காவலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு திருப்பத்தூர்ல. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி மையம் இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வானியல் ஆய்வுக்கு உலக புகழ்பெற்ற மையமா வந்து இந்த வைணு பாப்பு வானாய்வகம் அப்படிங்கிறது விளங்குது அப்படிங்கிறது திருப்பத்தூரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு நேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மேபி அவங்க ஏதாவது விஷயம் சொல்ல போறாங்களா இருக்கும். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் இங்க பம்பல ராமச்சந்திரன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க.
4: அதீங்களா அந்த காவலூர் அப்சர்வேட்டரி உலக புகழ் பெற்றதும்மா? உலக புகழ் பெற்றதும்மா?
1: எக்ஸாக்ட்லி.
4: உலகத்துல ரெண்டாவது. அங்க நான் ஆராய்ச்சிக்கு போயிருக்கிறேம்மா, நான் அஸ்ட்ரானமரா. அது ஒரு செய்திங்க. ரெண்டாவது அங்க இருக்கு இந்த ஜவ்வாத மலை இருக்கு பாருங்க, அது இலக்கியத்துல புகழ்பெற்ற ஒரு மலைங்க. மலைபடுகடாம் என்கின்ற நூல் அதை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் விரிவா பேச வேண்டிய ஒண்ணுதாங்க. அங்கதான் நன்னன் செய் நன்னன் என்கின்ற ஒரு பெரிய வள்ளல் பிறந்தான். அவனுக்காக தான் அந்த நூல் எழுதப்பட்டது மலைபடுகடாம்ங்க. எப்பாவது நேரம் இருந்தா இத பத்தி யாராவது ஒரு பேராசிரியர் பேச சொல்லுங்க.
1: சூப்பர்.
4: அங்கதாங்க அம்மா செய்யாறு ஆரம்பிக்குதுங்க.
1: ஓ சரி.
4: செய்யாறு என்பது சேயினுடைய ஆறு, குழந்தைகள் ஆறுங்க.
1: ஓ ஓகே.
4: மேல வந்து இரண்டு ஆறுகள் ஒன்று சேருது, ஒன்று அப்பா ஒன்னு அம்மாங்க. அந்த இரண்டுக்கும் சேர்ந்து ஒன்னா இது ஒன்னா மாறி வர்றதால இதுக்கு சேயாருன்னு பேருங்க.
1: ஓ,
4: இது செங்கம் வழியா ஓடி வந்து பாறாறுல கலக்குதுங்க. இதுக்கு அதை பத்தி மிக சிறப்பா நீங்க பேச வேண்டிய நாள் ஒண்ணு இருக்குது, அது பேசுங்க. அவ்வளவு மலைகள் சூழ்ந்த பசுமையான, அது மட்டும் இல்ல அங்க இருக்காங்க பாருங்க ஷெட்யூல் டிரைபுங்க, அது அந்த பழங்குடி மக்களுங்க. அவங்க பின்பற்றுகின்ற அந்த இந்த வைத்திய முறை இருக்கு பாருங்க, அந்த பழங்கால வைத்திய முறை, பழங்குடி மக்கள் முறைங்க, அது தற்கால மிகப்பெரிய நோயில கூட குணமாக்கும்.
1: மூலிகை செடிகள் நிறைய இருக்கக்கூடிய மலை வந்து ஜவ்வாது மலைன்னு சொல்லுவாங்க, கரெக்டா?
4: மூலிகை செடிகள் மிக மிக நிறைந்த மலைங்க.

0: சித்த சித்த வைத்தியத்திற்கனுடைய தாயகம் அதுதாங்க. இந்த செய்திகள்லாம் மக்களுக்கு கொண்டு போக நம்ம கடமைங்க.
1: கண்டிப்பா
0: வாழ்நாள ஒரு தடையாவது போயிட்டுங்க. அது போகும்போதுங்க திருவண்ணாமலை செங்கம் வழியா போனங்க. அங்க போனா அந்த யூ டர்ன் வரும் பல இடங்கள், அங்கிருந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தையே பார்க்கலாம். இல்ல அப்படிப்பட்ட காட்சிக்கு உலகத்துல எங்க காண முடியாதுங்க. இதுல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு போனது அங்க வெளிநாடுகள்ல பார்க்க முடியும். அவ்வளவு எளிமையான இடங்க.
1: அதேதான், அதுதான், அதனாலதான் இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்ததே ஆக்சுவலா. சொல்லுங்க.
0: அது மட்டும் இல்லைங்க, அங்க உணவு அங்க வந்து மக்கள் ஏழை மக்கள் இருக்காங்க பாருங்க. அங்க தேன் எடுப்பாங்க, ஒரு ஆள் உயரம் உள்ள தேன் கொடுங்க.
1: ஒரு ஆள் உயரம் அப்பாடி
0: அப்பா, நீங்க அந்த மாதிரி தேன்கு உள்ள நான் ஒரு ஜான் தான் பாக்கலாம் நம்ம ஊர்ல. அங்க ஒரு ஆள் தேன் கூட்டு கீழே ஒரு பெரிய பல்லா வச்சிடுவாங்க. மேல ரெண்டு சாக்கு பை போட்டு புழிஞ்சாங்கன்னா அப்படியே கீழே ஊத்தும். இங்க இருந்து நீங்க கேன் கொண்டு போனாக்காங்க, 5 கிலோ கேனு கூட இலவசமா கொடுத்து அனுப்புவாங்க. இல்லைங்க, அங்க அவ்வளவு கபடு சுதில்லாத வந்து அந்த உண்மையான பச்சை தமிழன் அங்கதான் வாழ்றோம். அது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்க. இது பற்றி எப்பாவது செய்தி ஒரு நேரம் கொடுத்தா 10 நிமிஷம் வந்து ரொம்ப சுருக்கமா அதிக செய்திகளை எப்பாவது சொல்றேன்.
1: ரொம்ப நன்றி.
0: எனவே இந்த இடத்துல தலைப்புங்க ஒரு அற்புதமான தலைப்ப ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்கீங்க.
1: நன்றி. உங்க மூலமா, நேர்களாக உங்க மூலமா நாங்க நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிஜமாவே இந்த திருப்பத்தூருக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றி.
0: அது மட்டும் இல்ல, இந்த செய்திகள் இன்னும் உலகத்துக்கு போய் சேரலைங்க. சரியா?
1: சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க சார். இப்போ நம்ம பேஸ்புக் முகநூல் இருக்கு இல்லையா, முகநூல்ல வந்து நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் பதிவா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேயர்கள் அப்பப்ப அவங்க ஃப்ரீ டைம்ல பாப்பாங்க, நிறைய பேர் பாப்பாங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நீங்க தெரியப்படுத்தலாம்.
0: இதுல மறக்க கூடாத ஒண்ணு மலைவிடுகளம் தாங்க. அந்த நூல் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். அந்த வள்ளலை பத்தி பேசுற அந்த நூலுங்க, அவன் தான் நன்னன் செய் நன்னன் என்ற மிகப்பெரிய வள்ளல்கள்ல ஒருத்தன். இது எல்லாரும் குறிச்சுக்கிட்டுங்க. அந்த நூலை வாங்கிங்க, ஒரு முறை படிக்க சொல்லுங்க.
1: சரி, ஓகே.
0: அது அந்த அந்த புலவரை பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போற வழியில உள்ள ஒவ்வொரு கிலோமீட்டரும் விவரிப்பாருங்க.
1: ஒவ்வொரு கிலோமீட்டர்லயும்
0: விவரிப்பாருங்க, விவரமா சொல்லுவாருங்க. அந்த காட்சியை நீங்க இன்னைக்கும் பாக்கலாம். 2000 ஆண்டுக்கு முன்ன பார்த்த அவர் காட்சிய இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டே அந்த மலை உச்சிக்கு போகலாம்.
1: இது ஜவ்வாது மலைங்கிறது அந்த ஆக்சுவலா இந்த ஏலகிரில இருந்து எப்படி கிட்டக்கவே வாது,
0: நீங்க ஏலகிரிக்குலாம் போக வேணாங்க. திருவண்ணாமலை செங்கம் வழியாவே ஜவ்வாது மலைக்கு போயிடலாங்க.
1: ஓகே ஓகே.
0: அந்த மிகப்பெரிய விஷயம்னா அந்த காவலூர் அது.
1: ஆஹா, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லிட்டு இருந்தாரு. லைன் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாருங்க, திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஜவ்வாது மலை, அவர் வந்து பழைய தமிழ் பாடல்கள், தமிழ் இலக்கிய நூல்கள் பத்தியெல்லாம் ரெஃபர் பண்றாரு. அதை தவிர இவர் சொன்னது தவிர ஒரு சில தகவல்கள் நாம சொல்லணும் அப்படின்னாக்கா, தோல் தொழில் சம்பந்தமான, அதாவது தோல்துறை சம்பந்தமான தென்னிந்தியாவோட முன்னணி தொழில்துறை மையங்களில் ஒன்றாக வந்து இந்த ஆம்பூர், வாணியம்பாடி அந்த பகுதிகள்லாம் இருக்குது. ஏற்றுமதியில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இடங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நெல், கரும்பு, அதுக்கப்புறம் தென்னை விவசாயம், இதெல்லாம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த நேயர் வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொன்னார் அந்த ஜவ்வாது மலையை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைணு பாப்பு வானாய்வகம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை யாராவது திருப்பத்தூர் மாவட்டம், ஏலகிரி சாட்டர்டே சண்டேஸ் லீவு அப்படின்னாக்கா எல்லாருமே இப்போலாம் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிற இடங்கள் தேடி போகிறாங்க. அந்த மாதிரி போகிறச்சு ஏலகிரிங்கிறது ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ ஏலகிரியோட கூடவே இந்த ஜவ்வாது மலை, அப்புறம் இப்போ நேயர் சொன்ன இடங்கள், இந்த வைணு பாப்பு வானாய்வகம், இந்த இடங்கள்லாமும் நீங்கள் அடுத்த தடவை போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக போயிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் நேர்கள் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் பெரிதும் அறியப்படாத ஒரு சில இடங்களை பற்றி நாம் இன்றைக்கி இந்த கலக்கலரகம் நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

அடுத்த மாவட்டம் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி அப்படின்ன உடனே முதல்ல ஒரு நேயர் வந்து எங்களோட மாவட்டம் அப்படின்னாங்க. பட் ஆல்ரெடி அவங்க பேசிட்டு போயாச்சு. ஸோ வேறு நேயர் தான் வந்து கள்ளக்குறிச்சியை பற்றி பேசணும். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் நேர்களாக நீங்கள் அதிகம் தெரியாத இடங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா. சர்வம் தாளமயம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் அருண்ராஜ காமராஜோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், சத்யபிரகாஷ், அர்ஜுன் சாண்டி இவங்களோட குரல்களில் 3 நிமிடங்கள் 40 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை தோசை
2: அப்போ வடதானே, ஆள பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல.

0: பத்தாம பத்தது பொம்பள ஆசை.
1: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
2: அழகே இன்பம் அழுந்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
1: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இதுல வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: ஹலோ.
3: சொல்லுங்க.
4: வணக்கம் மேம், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. சந்திரசேகர் தான் பேசுறேன். எனக்கு வந்து மேம் கள்ளக்குறிச்சி அப்படிங்கறது என்னுடைய பாட்டியினுடைய ஊர் மேம். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை பத்தி ஒன்னு ரெண்டு
3: சொல்லலான்னு
4: பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சிறப்பாக கல்வராயன் மலை ரொம்ப நல்லா இருக்கும். அது ட்ரெக்கிங்காக நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அப்புறமா அது வந்து ஜங்கல் மாதிரியான இடங்கள்லாம் பக்கத்திலேயே இருக்கு மேம், ரொம்ப சூப்பரா இருக்கும். அத ஒட்டியே பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேகம் ஃபால்ஸ் அப்படிங்கறது இருக்கு, அது ரொம்ப சூப்பர்பாவும் இருக்கும் மேம். அப்புறமா இந்த கோமிக்கி டேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மேம், அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட். அங்கிருந்து நீங்க நின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், அது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வியூ பாயிண்ட் அப்படிங்கறது இருக்கும். பெருமாள் கோவில் அப்படிங்கறது இருக்கு மேம், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது ஹிஸ்டாரிக்கான ஒரு பிளேஸ், விஷ்ணுவோட டெம்பிள்
3: அப்படின்னு பெருமாள் இல்லையா?
4: ஆமா, ரொம்பவே பாப்புலர் அப்படின்ட்டு சொல்லுவேன் மேம்.
3: திருநரங்கொன்றை அப்படின்னு ஒரு இடம் இருக்கே, அது தெரியுமா?
4: ஆமா ஆமா,
3: அங்க ஜைன குகை கோயில் இருக்கு இல்லையா?
4: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்ல ஒரு பீஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த டேம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் போயிருக்கேன், அடிக்கடி போயிருக்கேன்.
3: அதே மாதிரி மேல் நாரியப்பனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கரெக்டா, அங்க வந்து 100 வருடம் பழமை வாய்ந்த தேவாலயம் கூட இருக்கு கரெக்டா?
4: தேவாலயம், அது ரொம்ப பழமையான ஒரு தேவாலயம், அது ரொம்பவே பாப்புலரான ஒரு இடமும் கூட.
3: ஓகே ஓகே, நன்றி. சோ இன்னைக்கு உங்க மூலமா கல்வராயன் மலைகளோட இயற்கை அழக வந்து நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கண்டிப்பா எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. நன்றி,
4: ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம், நன்றி.
3: ஓகே. சோ நேயர்கள் மூலமா நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பெரிதும் அறியப்படாத ஒரு சில இடங்களை பத்தி இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ இன்னும் விடுமுறை நாட்கள் ஒரு வாரம் 10 நாள் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களால முடியும்னாக்க இப்ப நேயர்கள் சொன்ன இடங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வர முயற்சி செய்யலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நாம வந்து எந்த மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்கா தர்மபுரி மாவட்டம். இதை பத்தி நேர்களாக நீங்க சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லணும், அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா? ஸோ இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்க பேட்டை அப்படிங்கிற படத்துலேருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு அவரும் கூட பாடியிருக்காரு. விவேக்கோட வரிகளில் பாடல் பார்த்தீங்கன்னா 3:35 நொடிகளுக்கு உண்டான பாடல்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதுக்கு வரிய மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:43 ஆயிட்டு இருக்குங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஒரு சில இடங்களை பற்றி நேயர்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட் கோடை விடுமுறை நாட்களான இந்த நாட்களில் வந்து அந்த இடங்களுக்கு நாம வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை அடுத்த தடவை நம்ம பிளான் பண்ணுறச்சு அந்த இடங்களையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்தது நாம வந்து எந்த மாவட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்க தர்மபுரி மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம். தர்மபுரி மாவட்டம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்குமே ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் நேயர்களுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2952-0853 அப்படிங்கிற ஒரு எண், அதுக்கப்புறம் 2838-9871 அப்படிங்கிற எண், இந்த 2 எண்களில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். தர்மபுரி மாவட்டம் அப்படின்னாக்கா இப்போ வந்து கோடை காலம் நடந்துட்டுருக்கு. கோடை காலத்தில் நம்ம எல்லாருக்குமே விருப்பமான அந்த மாம்பழ தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரி மாவட்டத்தில் சொல்லலாம். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நேயர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நேயர்கள் ஃபோன் லைனில் வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தகவல்கள் நாம தெரிஞ்சு

என்னென்னக்க அதியமான் கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த தருமபுரி மாவட்டத்தில். அதாவது சங்க காலத்தில் அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றரசர் பற்றி நம்மலாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவரோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைநகரமாக இருந்த இடம் இது அதியமான் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த அந்த அந்த சரித்திர புகழ்பெற்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாழடைஞ்ச நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்மீக இடங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1200 வருடங்கள் பழமையான ஒரு கோட்டை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிறவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்றாய பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தருமபுரி மாவட்டம் அப்படின்னாக்கா இந்தியாவோட ஒரு இதுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, அதாவது உலக அளவில் பிரசித்தமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இந்தியாவோட நயக்ரா அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் நாம் வந்து இன்றைக்கி இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தருமபுரி மாவட்டத்தை பற்றி சின்ன தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நேயர்களுக்கு வேறு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், வேறு ஒரு மாவட்டத்தை பற்றி அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது எந்த மாவட்டத்தை பத்தி நம்ம நேர்கள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்க விழுப்புரம் மாவட்டம். சோ நேர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க வந்து போன் லைன்ல சொல்லலாம். இன்னொரு தடவை நான் போன் நம்பர் சொல்றேன், 2952508533 இது ஒரு எண், 2838987171 இது மற்றும் ஒரு எண். விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் நேர்களாக உங்க மூலமா நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி 4 நிமிடங்களுக்கு உண்டான ஒரு பாடல் காஞ்சனா 3 அப்படிங்கிற படத்துலேருந்து, திவாகர் சந்தோஷோட குரல்ல, மதன் கார்கியோட வரிகள்ல, சேகர் சாய் பரத்தோட இசையில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நேர வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: திருநந்தியூர் கணபதிங்க. முதல்ல ட்ரெயின்ல வந்திருந்தேன், டவர் சரியா கிடைக்கல.
1: சொல்லுங்க.
2: உப்புவான் ட்ரெயின்ல தான் போயிருந்தேன், வேலை செய்ய மயிலாப்பூர் வரைக்கும் போயிருந்தேன், ட்ரெயின்ல தான் இருக்க. சொல்லுங்க, திருப்பத்தூரை பத்தி கேட்டீங்க.
1: இப்ப விழுப்புரம்க்கு வந்துட்டோம் நாங்க. சரி, திருப்பத்தூர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
2: திருச்செந்தூரை பத்தி.
1: திருச்செந்தூரா?
2: எந்த ஊர் சொன்னீங்க?
1: இல்லைங்க, நீங்க ஆல்ரெடி வேற வந்தாச்சு இல்லையா லைன்ல. இப்போ அடுத்த நேயருக்கு நம்ம வந்து விழுப்புரம் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை பத்தி தகவல்கள் கையில இருந்துட்டு நீங்க பேசினீங்க அப்படின்னாக்கா ஈஸியா இருக்கும். ஸோ தட் மற்றவங்களுக்கு வெயிட்டிங் டைம் கம்மியாகும். சரிங்களா? நன்றி. ஸோ அதான் விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா தர்மபுரி மாவட்டத்தில் வந்து விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவருக்கான ஒரு மெமோரியல் இருக்கு, அதாவது நினைவகம் அப்படிங்கறது இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா கோமுகி அணை, மணிமுத்தார் அணை, சின்ன திருப்பதி கோவில், அதுக்கப்புறம் தென் பொன் பரப்பி சிவன் கோயில் அப்படின்னு நிறைய ஆன்மீகம் இடங்கள் இருக்கு. கூடவே கல்வராயன் மலை இருக்கு, மேகம் நீர்வீழ்ச்சி இருக்கு, பெரியார் நீர்வீழ்ச்சி, கவியம் நீர்வீழ்ச்சி, தியாக துர்கம் மலை அப்படின்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த பீரங்கி குண்டுகள் இருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஏரி ஒன்று இருக்கு, எஸ் ஒகையூர் பெரிய ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்காக நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம், எங்க மாவட்டத்தை பத்தி சொல்லலாம்ல மேடம்? எங்க மாவட்டத்தை பத்தி சொல்லலாமா?
1: உங்க மாவட்டத்தை பத்தி, தூத்துக்குடி மாவட்டத்தை பத்தி, விழுப்புரத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி சொல்லுங்க. ஆனா தெரியாது,
3: தர்மபுரி வரை சொல்லிருந்து கேட்டுட்டு அப்புறம் லைன் பிடிச்சு சொல்லாம பாப்பேன்.
1: சரி சொல்லுங்க.
3: எங்க மாவட்டம் ஒரு அழகிய மாவட்டம், தமிழ்நாட்டோட நுழைவாய்ந்து அழைக்கப்படுகிறது எங்க தூத்துக்குடி மாவட்டம் தான். அது போக 3 வழியிலும் போக்குவரத்து நடக்கிறது தமிழ்நாட்டில். சென்னைக்கு அப்புறம் எங்க மாவட்டம் கடல் வழி, ஆகாயம் மற்றும் கப்பல். அதுக்கப்புறம் முத்துக்குளிச்சல் எங்க தூத்துக்குடி. அது போக ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலங்குச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிறது எங்க ஊரு.
1: ஓகே ஓகே.
3: ஒட்டிய தமிழர் வேவு சிதம்பரம்.
1: சரி ஓகே ஓகே ஐயா, நன்றி. இதுல என்னன்னாக்க எங்க ஊர் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க அவங்க

0: கடலூரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்புறம் வேற மாதிரி ப்ராப்ளம் ஆயிடும். அதனாலதான் மத்த மாவட்டங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? நன்றி நன்றி. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊருங்கிறது ஒரு சிறப்பு தான். ஸோ அவங்க அதை பத்தி பேசுறச்சே மத்தவங்களுக்கு அது வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால ஸோ இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க. யார் வந்திருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்க.
1: விழுப்புரம் வீராணம் ஏரி, அப்புறம் வந்து அனல் மின் நிலையம், அதான் நெய்வேலி பக்கத்துல.
0: நெய்வேலிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளயா வரும்? ஓகே ஓகே சரி ஓகே.
1: அப்புறம் வள்ளலாருடைய கோயில் இருக்கு. கோயில் இருக்கு. அப்புறம் பலாப்பழம் ஃபேமஸ். பலாப்பழம் பாண்டிச்சேரிக்கு பிரியலாம், இப்படி போனா திண்டிவனத்துக்கு பிரியலாம், அப்படி நிறைய ஜங்ஷன்
0: இருக்கு. பிரியாம விழுப்புரத்துக்குள்ளேயே ஊரை சுத்தி பாக்கணுங்கிறதுதான் நம்ம இன்டென்ஷன். விழுப்புரத்துல இருந்து அந்த ஊருக்கு பிரிஞ்சு போகணுங்கிறது கிடையாது. விழுப்புரத்துல உங்க விழுப்புரத்துல தங்கி என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகே ஓகே. அது ஆன்மீக தலங்கள் நிறையவே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர சரி ஓகே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. லைன்ல இருக்காரா என்னன்னு தெரியல, கட் பண்ணிட்டாரு. தேசிய புதைப்படிவ மர பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு திருவக்கரை அப்படிங்கிற இடத்துல. அது பார்த்தீங்கன்னாக்கா புவியியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான கல் மரம் படிந்த புராதான மரத்தண்டுகள் உள்ள ஒரு பூங்கா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சி கோட்டை, கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டை இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. பழமையான பாறைக்குச்சி கோயில்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து விவசாயம் மற்றும் அதுக்கப்புறம் நேர் சொன்ன மாதிரி போக்குவரத்து மையமா திகழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த கலக்கலரங்கம் நிகழ்ச்சி மூலமா தமிழ்நாட்டோட ஒரு சில மாவட்டங்களோட அறியப்படாத ஒரு சில இடங்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கோடைக்கால விடுமுறை நேரங்கள்ல இந்த இடங்களுக்கு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய விவத் பாரதியோட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அது மூலமா அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் எந்த படத்துல இருந்து கேட்க போறோம் அப்படின்னாக்கா அசுரன் அப்படிங்கிற படத்துலேருந்து வேல்முருகன், ராஜலட்சுமி, நெப்போலியா இவங்களோட குரல்கள்ல ஏகாதசியோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல.

நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்க.

0: கலக்கல் அரங்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஒரு சில இடங்கள் பற்றி நேயர்கள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன வசதி பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப் பகுதியை ஒட்டிய 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவரங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10:50. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நல்ல சின்ன சின்ன கேள்விகள், அதற்கான பதில்கள், இந்த மாதிரி தான் போகும்போது நம்மளுடைய நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853-2838-9871. இந்த இரண்டு எண்களில் எதை வேணாலும் நீங்கள் டயல் பண்ணி எங்கள் கூட பேசலாம். நாங்களும் கேள்வி கேட்போம், அதுக்கப்புறமா கூட நீங்கள் வரலாம். இப்போ நிகழ்ச்சியில் துவக்கமாக நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அதற்கு பிறகு நம்மளுடைய கேள்விகளும் உங்களுடைய பதில்களும் நல்லா இன்பமாக போகட்டும் நம்மளுடைய நிகழ்ச்சி. நம்ம கேட்க போகிற இந்த பாடல் ஜெய் படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள் ஒழிக்கக்கூடியது. தாமரை எழுதிய பாடல், மணி சர்மா இசையில். கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 10:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 கீழ்கணக்கு நூலில் உள்ள தொகை நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
1: உற்சாகமான காலை வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சுந்தரம்.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா? 10 கீழ்கணக்கு நூலில் உள்ள தொகை நூல் எது?
1: பரிபாடல்.
0: பரிபாடல் இல்ல. சரி, யாரா சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
1: க்ளூ கொடுங்க மேடம்.
0: க்ளூ ஒண்ணும் இல்லையே. அதுல இருக்கிற ஒரே தொகை நூல் இதுதான்.
1: திருக்குறளா?
0: இல்ல இல்ல.
1: சரி
0: சரி, ஓகே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பு.

0: ஆகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம். ஐயோ, பேச வந்தாரு, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம். வாழ்க வளமுடன். மணிப்பாக்கம் கோபாலன், சேமார்ஜல.
1: ஆ, நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்க?
2: எட்டு தொகை சரியா? தவறுதான்,
1: நம்ம வந்து கேட்கலாம், வேற யாராவது சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி. எட்டு தொகை குறுந்தொகை
1: இல்ல, நான் வந்து கேக்குறது என்ன அப்படின்னாக்கா, 11 கீழ்கணக்கு நூல்ல, சரிங்களா? ஆ, ஓகே, வைக்கணும். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
3: இரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா மேடம், உங்களோட அந்த ஆன்சர்
3: 10 பாட்டு நூல்கள் வருமா மேடம்?
1: 10 பாட்டு நூல்கள் வராது. சரி, யாராவது சொல்றாங்களா, நம்ம கேட்கலாம்.
3: நன்றி மேடம்,
1: நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கே இடையான ஒரு நூலாக கூட இதை வந்து பார்க்கிறாங்க. இதுலயுமே கூட இந்த மாதிரி பால் பெருவினைகள் அதெல்லாம் கூட இருக்கு. இது வேணா ஒரு குழுவா வச்சுக்கலாம், ஆனா இப்படி சொன்னாலும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லைங்களா? விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: ஹலோ, வணக்கம் மேடம். அன்புராணி பேசுறேன்.
1: ஆ, சரிங்க மேடம், சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவங்க சொன்னது. அடுத்து பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் நாணயம் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்க தான் பாடியிருக்காங்க. தாமரை எழுதின பாடல், ஜேம்ஸ் வசந்தனோட இசையில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு 2000க்கு மேல பாடின பாடல்கள், ஒரு 2003க்கு மேல பாடின பாடல்கள் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, 2000லேருந்தே பாடின பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். கொஞ்சம் நல்ல ஒரு வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்கள பாடியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடல்கள் நமக்காக இசை உள்ள வரப்போகுது இந்த நிகழ்ச்சியில.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி.

0: கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
1: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆளப்பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை. ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும். அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருமா இன்பம், கட்டு தொடங்காமல் அறுபாயம் உடலே இன்பம். இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 க்கு.

0: பாரத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 10:20:50 விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வானங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றா இருக்கக்கூடியதும் அந்த தொகை என்ன சொல்றது அந்த தொகை நூல் அப்படின்னு சொன்னாக்கா அது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதுமான நாளடியார் பற்றின கேள்விதான் முதல்ல நம்ம கேட்டிருந்தோம். நிறைய சமண புலவர்கள்லாம் வந்து எழுதினது, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக கொடுத்ததுனால தான் அது தொகை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொகை நூல் அப்படின்றதுக்கான ஒரு இலக்கணமாகவும் அது இருக்கு. ஸோ அப்படி தொகுக்கப்பட்ட நூலாகவும் இது வந்து 15 கீழ்கணக்கு நூலில் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். நம்ம கேட்கக்கூடியது கருப்பு ஈயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாதி எது? நிகழ்ச்சியில் வராங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை, விவித் பாரதி தமிழ் FM. வணக்கம் சார், உங்க பெயர்? சரிங்க சார. கருப்பு ஈயம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் கேட்டிருக்கோம்.
2: கருப்பு ஈயமா?
1: ஈயம்
2: நிலச்சரி சொல்லலாமா?
1: இல்ல இல்ல, சரி யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். சரிங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலு கற்பாடியிலிருந்து.
1: சரிங்க சார், கேள்வி கவனிச்சிங்களா? கருப்பு ஈயம் அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் கேட்டிருக்கோம்.
3: சொல்லுங்க மேம்.
1: கருப்பு ஈயம்.
3: கருப்பு யுகமா?
1: ஈயம், ஈயம்
3: அப்படின்னு என்னவா மேம்?
1: அதை நம்ம எதை வந்து கருப்பு ஈயம்னு சொல்லுவாங்க?
3: கருப்பு ஈயம். மேம் இதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா மேம்? சாப்பிட பொருள் அது?
1: இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க யோசிச்சு சொல்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வராங்க, சொல்றாங்களா பாக்கலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: ஹலோ,
1: கேக்குது பேசுங்க.
4: ஹலோ
1: ஹலோ, உங்களுக்கு கேக்குதுங்களா? விவித் பாரதி தமிழ் FM.
5: வணக்கம் மேடம்,
1: உங்க பேர் சொல்லுங்க சார். கட் ஆயிடுது. விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: நந்தி போகம் கோபாலன் பேசுறேன் மேடம்.
1: சரிங்க சார்,
5: சொல்லுங்க மேடம்.
1: கருப்பு ஈயம்னு நம்ம எதை சொல்வோம் கேட்டிருந்தேன், கேக்குதுங்களா நான் பேசுறது?
5: கருப்பு ஈயம்.
1: ஆமா, சரி சொல்றாங்களா கேக்கலாம், இல்லன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. விவித் பாரதி தமிழ் FM.
6: வணக்கம் மேடம்,
1: உங்க பெயர் சார்?
6: வணக்கம். இது தாருக்கு சொல்லுவாங்க மேடம், அது போல
1: தார் சார்.
6: தார் ரோடுக்கு எல்லாம்
1: ரோடு போடு தார். இல்ல இல்ல,
6: ஓகே மேடம், தெரிஞ்சிருக்கேன்.
1: ஓகேங்க சார். விவித் பாரதி தமிழ் FM.
7: கண்மை.
1: கண்மை அப்படி நீங்க சொல்றீங்க, அது அந்த கனெக்ட் ஆனாலும் கட் ஆயிடுது என்னன்னு தெரியல. விவித் பாரதி தமிழ் FM, உங்க பெயர்?
8: ஹலோ,
1: பேர் சொல்லுங்கம்மா. கருப்பு ஈயம் அழைக்கப்படுது. நம்ம கிராஃபைட் இங்கிலீஷ்ல சொல்றோம், காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கருப்பு ஈயம் அப்படின்றதுக்கான அந்த கிராஃபைட்டை தான் நான் இப்ப கேட்டிருந்தேன். நேரம் பாத்தீங்கன்னாக்கா 10:25, 10 நொடி ஆயிடுச்சு.

இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு, முதல் கேள்விக்கு கூட பதிலெலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அன்புராணி, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு சொல்லியிருந்தாங்க. பாபு முள்ளக்காடு அவருமே வந்து நாலடியாருன்னு பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்தது பாபு முள்ளக்காடு சொல்லியிருக்காங்க. மேலப்படுதலன், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கான ஒரு படத்தை போட்டிருக்காங்க. வேடந்தாங்கள் அங்கேருந்து காந்திமதி அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நாளுக்கான வாழ்த்துக்கள்லாம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. காட்டுப்பாக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ் அவரும் அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம் நாலடியார்னு பதிவிட்டிருக்காரு. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவரும் வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து மெலடியாக வந்து லைட் மியூசிக் போல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான உற்சாகமான ஒரு வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்காரு. கருப்பு நிற பகுதியை பொதுவாக கருப்பியம் அப்படின்னு அழைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சிலுடைய ஓகே அவர் வந்து இங்கே பதிவிட்டிருக்காரு. கரெக்டு தான், நம்மளுடைய கிராஃபைட்டை வந்து நம்ம பென்சில்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவங்க ஆன்சரும் கரெக்டாக போட்டிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சி அற்புதம், இதயம் வருடைய ஆனந்தம், இனிசை பாடல்கள் கதம்பம், இன்றைய பொழுதின் பேரின்பம், ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரனும் பதிவிட்டிருக்காரு. வீரராகவன்கிறவர் காரியம் அப்படின்றத மீரா வெங்கட்ராமன் அவங்க பதிவிட்டிருக்காங்க. கிராஃபைட்ன்றதையும் வித்யா ரவிசங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவங்களும் வந்து ஆன்சர் இஸ் லெட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து அவங்களும் வந்து பாடல் சூப்பராக இருக்குன்னு வாழ்த்திருக்காங்க. ரங்கராஜன் அவருமே கிராஃபைட் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. பாடல்களும் இனிமையாக இருக்குது, அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த படத்தின், ஆடுகளம் படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சரண், அப்புறம் வந்து பிரசாந்தினி இவங்களாம் பாடிக்கக்கூடிய பாடல். சினேகன் எழுதியது, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஒலிக்கிறது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.

0: நேரம் 10:33. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இலைகளை உதிர்காத மர வகை எது அப்படின்னு நீங்க சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் பண்பலை,
1: வணக்கம்.
0: கேக்குது, பேசுங்க. சொல்லுங்கம்மா.
1: இலைகள்
0: உதிர்காத மர வகை எது? இருக்கும், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி எல்லாம் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளேயே உதிர்க்குது பாத்தீங்களா, இலை உதிர்காலம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கக்கூடியது. அது இன்னும் கொஞ்சம் வச்சா நான் சொல்லிடுவேன். அதனால தான் கம்முன்னு
1: இருந்தேன்.
0: குரோட்டன்ஸ் அப்படி அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இது வந்து இலைகளை உதிர்க்காத பாக்கிறதுக்கே இருக்கும் இல்லையா, அந்த அதை வச்சே சொல்லிடலாம். இலையே உதிர்க்கலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி? சரி, யாராவது சொல்றாங்களா கேக்கலாம். நன்றி. விவித் பாரதி தமிழ் பண்பலை,
2: காலை வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சார்?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், சொல்லுங்க.
2: பனைமரம் சொல்லலாம் மேடம்.
0: பனைமரம் ஆனா விழுமே, அந்த ஒரு ஃபுல்லா இருக்கிற இந்த என்னைக்காவது விழும் இல்லையா?
3: மாமரத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப ஏதா இதுவாகாது.
0: நம்ம இடத்துலயே நம்ம யோசிக்க வேண்டாம்,

0: ஓகேங்களா. இது வந்து எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை அடிக்கடி உதிர்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி உதிர்க்காத ஒரு இடத்த பத்தி யோசிச்சு தான் நம்ம சொல்லணும். சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லிட்டாங்க
1: அது வந்து காரியம்.
0: காரியம், காரியம் இல்லையா? சரி, ஓகே, நன்றி. அந்த இயம் கிடையாது, இது வந்து பென்சில்ல இருக்க கூடியது. சரி, ஓகே, நன்றி, வணக்கம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். உங்க பேர் சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது அந்த மகிழ் மரம் சொல்றது அந்த பைன். இப்ப நம்ம கிறிஸ்துமஸ்க்குலாம் கூட வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பைன் ட்ரீஸ் அதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு பேரும் கூட இருக்கு. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க உங்க பேர். மணிமாலா சொல்லுங்க. ரப்பர் மரமா? இல்ல, நீங்க ஒரு குறிப்பிட்ட மரம்னு சொல்ல வேணாம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேர் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் கேக்குறேன். ஓகேங்களா, கோனிஃபரஸ் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஊசி இலை மரங்கள் இல்லைன்னா பசுமை மாறாத மரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னது. போது இதுல நீங்க சொல்ற மாதிரியான பைன் மரம், கானிஃபரஸ் எல்லாமே வரும். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மரங்களுடைய இலைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஊசி வடிவத்தில் இருக்கும். குளிர்காலத்திலேயோ எப்பவுமே வறட்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, வறட்சியான காலத்தில் கூட முழுமையா உதிர்ப்பதே இல்லைன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான மரங்கள். அதே மாதிரி உதிர்த்தாலுமே கூட புதிய வகையான இந்த இலைகள்லாம் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கும். அதனால பாக்குறதுக்கு எப்பவுமே வந்து பசுமையா இருக்கு, பச்சையா இருக்கு. அதனாலதான் உதிர்க்காத ஒரு மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்ட பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும், அந்த பசுமை மாறா மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செடார்னு சொல்லுவாங்க, தேவதாரு இல்லையா, அந்த செடாரு, அப்புறம் வந்து பைன் மரங்கள், இதெல்லாம் வந்து இதுல வச்சுக்கலாம். சரி, நேரம் வந்து 10:37:50. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் மொழி என்ற படத்திலிருந்தான் ஒழிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ஒழிக்கக்கூடிய பாடல், பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி சடிக்கு சட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய நீ சடிக்கு சடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. சுளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். அருமையான அற்புதமான நிகழ்ச்சி, பாடல்கள்லாம் வந்து ரொம்ப தித்திக்கும் தேனாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் கிராஃபைட் அப்படின்ற ஒரு பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் வந்து வேப்பிலை ஊசி இலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஊசி இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் மீரா வெங்கட்ரமன் ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எலுமிச்சை அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. மதுரை ஷோ சண்முகசுந்தரம் கிராஃபைட்ன்ற பதில பதிவிட்டிருக்காங்க. வேலைப்பட்டு தயலன் அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் அங்கேருந்து டி சி ராஜேஷ் அவர் வந்து பசுமை மாறா மரங்கள் தி எவர் கிரீன் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் பதிவிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கேட்டோம், என்றைக்குமே வந்து பசுமையாக இருக்கும் அதுங்கெல்லாம். மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார் அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து எவர் கிரீன் ட்ரீஸ் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பசுமை மரா மரங்கள் வனஜா பெரும்பாக்கம் அங்கேருந்து ஊசி இலை மரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாபு முள்ளக்காடு அவரும் பைன் அப்படின்னு அந்த ஊசி இலை மரத்தில் ஒரு வகையை சொல்லியிருக்காங்க. சுறுசுறுப்பாக நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. தேடுதலாகவும் இருக்கு, சிந்திக்கவும் வைக்குது, பாடல்களும் இருக்கு இல்லையா. அப்படி டைம் போனதே தெரியல, ஏன்னா இப்போ நேரமே பார்த்தீங்கன்னாக்கா 10:45 ஆகுது. பொன்னேரி அங்கேருந்து கலீல் அகமது அவங்க வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. விக்னேஷ் விக்கி அவங்களுமே வந்து எவர்கிரீன் ட்ரீஸ் பிளான்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, ட்ரீஸ் அதை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பத்மா சவுந்தரராஜன் ஊசி இலை மரங்கள்னு சொல்லியிருக்காங்க.

0: அதே மாதிரி ரங்கராஜன் அவரும் பயன் அந்த பசுமை மாறாத ஒரு மாற வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார் ஒவ்வொரு பாடல்களும் அப்படின்றத அவர் பதிவிடுறாரு நினைக்கிறேன். வெயிலுக்கும் மனதுக்கும் செவிக்கும் இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, நம்ம இந்தியாவுடைய அதாவது தென்னிந்தியாவுடைய அப்படின்னு கூட சொல்லலாம் நீலமலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மலை எது? விவித் பாரதி தமிழ் பண்பலை, உங்க பேர் சொல்லுங்க சார். தென்னிந்தியாவின் நீலமலை, தென்னிந்தியாவிலேயே வந்து நீலமலை என்று அழைக்கப்படக்கூடிய மலை எது?
1: தென்னிந்தியாவிலேயே நீலமலைனாக்க கர்நாடகாவில் இருக்குது.
0: கர்நாடகால நீங்க சொல்றீங்களா? சரி ஓகே, இதுல வந்து வேற யாராவது சொல்றாங்களா நம்ம கேக்கலாம் ஓகேங்களா?
1: நன்றி நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை, உங்க பெயர்?
2: முகப்பேர் பிரமீலா.
0: பிரமீலா மேடம் சொல்லுங்க.
2: நீலகிரி மலை,
0: நீலகிரி மலை, ப்ளூ மவுண்டன் ட்ரெயின்லாம் கூட இருக்குல்ல, அதான். ஓகே சரி, நன்றி, ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க மேடம்.
0: சோ நீலகிரி மலையை தான் வந்து நம்ம நீலமலை அப்படின்னு சொல்லலாம் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும். மீரா வெங்கட்ராமன் இங்கே நீலகிரி மலையன் அப்படின்றத பதிவிட்டுட்டாங்க. அதே மாதிரி மாலிதேவி அருணாச்சலமும் சூளேரி ஜாமனோகர் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம், நன்றியும் சொல்லிக்கிறோம். பதிவிட்ட எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஹரிஹரன் அவரும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருக்காரு. அதே மாதிரி வனஜா அவங்களும் நீலகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா சுந்தர் பெரும்பாக்கத்துலேருந்து. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அறிவு படத்திலேருந்து தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல். கபிலன் எழுதிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:54 20 நொடி. விக்னேஷ் விக்கி அவருமே நீலகிரி அப்படின்ற மாதிரி பதில பதிவிட்டு இருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், மதுரை ஷோ சண்முக சுந்தரம் இவங்க எல்லாமே பதிவிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு தான் வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம ஒரு பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். என்ன படத்திலேருந்து பாடல்? கோச்சடையான் என்ற படத்துல இருந்தா பாடல் நம்ம கேட்க போறோம். SP பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல், வாலி எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது.

2000க்கு மேல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களோட நல்ல நல்ல கேள்விகள், அதற்கான அட்டகாசமான பதில்கள்னு இப்படி இருந்துச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு

உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

இனிமையான பாடல்களை நாம கேட்டு ரசிக்கக்கூடிய என்றும் இனியவை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மனதுக்கு அமைதி தரக்கூடிய காலகட்டத்தில் இடம்பெற்ற பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். நம்ம நிகழ்ச்சியில துவக்கமா கேட்கக்கூடியது 6 to 60 வரை என்ற படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பஞ்சு அருணாச்சலம் எழுதியுள்ளார். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல் இது.

பல் சுவையும் பரிமாறி பரவசம் அடைய வைத்தது ஒலித்த பாடல், உண்மைதானே? நல்ல ஒரு இனிமையான பாடலோட நம்ம துவங்கணும் நம்மளுடைய நிகழ்ச்சிய. நேரம் 11:08. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11:00.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: மனதை அமைதிப்படுத்தும் இசையோடு அழகான அர்த்தம் தரும் பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்கலாம். அதற்கு முன்
1: போலீஸ்

0: சீமா?
1: ஆமாங்க.
0: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
0: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நிழலும் நிழலாக உறவுகள் நீடித்து தொடர்ந்துட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒழித்த பாடல் நம்ம கேட்டோம். நம்மையுமே நெகிழ செய்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம கேட்கணும், அதெல்லாம் கேட்டு ரசிக்கணும்ன்ற ஆசையோடய நம்ம இணைந்திருக்கிறோம் என்றும் இணைவே நிகழ்ச்சியில். அந்த ஆசை கண்டிப்பாக நீடேறும். தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
4: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆளா பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது கிடிச்சல பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழுந்த அருவேன் இன்பம், ஒத்து தொடங்காமல் இருந்தாரி வருவா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை 8:05

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: நேரம் 11:20.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம

கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள

0: வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நிகழ்ச்சியில இந்த விளம்பரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட அந்த பாடல் அடுக்குமல்லி என்ற படத்திலிருந்தா ஒலித்தது. வாணி ஜெயராம் குரல்ல கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல், சங்கர் கணேஷ் இசையில நம்ம கேட்டு ரசித்தோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாதை தமிழ் பண்பலை 102.3. என்றும் இணைவே நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லதோர் குடும்பம் என்ற படத்தின் தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், ஜென்சி, கல்யாணி மேனன் இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா. பாடல் ஒழிக்கிறது 11:22.

இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர்கள் இப்படி எல்லோருமே சேர்ந்து, இப்படி அனைவருமே சேர்ந்து செதுக்கிய இசை சிற்பங்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் இந்த பாடல்கள் இல்லையா. அப்படி இசை சிற்பங்கள் இன்றும் இனிதாக நம் நினைவலைகளில் வலம் வருகிறது. அப்படி வரக்கூடிய பாடலை வானமும் மேகமும் நம்மளுக்கு இட்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். காற்றோடு சேர்ந்து நல்ல ஒரு பாடல் நம்ம கேட்டோம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கவரிமான் என்ற படத்தில் தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனிமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:32. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அகல் விளக்கு என்ற படத்திற்காக கேஜி யேசுதாஸ், எஸ்பி சைலஜா பாடியிருக்கக்கூடிய பாடல். கங்கையமரன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நிகழ்ச்சி குறித்து அவங்க பாடலாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பதிவிட்டுருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் வந்து நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம அந்த நீலகிரி என்ற பதில வந்து பதிவிட்டுருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் என்றும் இனிவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியை அவருக்கு கேட்குறாரு, அதை வாழ்த்துகிறாரு, வாழ்த்தும் நெஞ்சமாக அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் பதிவிட்டுருக்காங்க. திட்டாலம் டிசி ராஜேஷ் அவரும் வந்து திரையுலகத்தில் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துலேருந்து அந்த 80களில் இளையராஜா பாடல்கள், 90களில் ஏ ரஹ்மான், அந்த மாதிரிலாம் வரிசையாக சொல்லி என்றுமே நிகழ்ச்சியில் ஆரம்பமே கண்மணியே அந்த பாடல் வந்து பிரமாதம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி அவங்களும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. என்றும் இணைவை 60 மற்றும் 70 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை ஒளிபரப்புங்கள் சொல்லி அவங்களோட ஆசையை அவங்க சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் ஒரு மணி நேரத்துக்கு தித்திக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், ஆரம்ப பாடலே நிகழ்ச்சியை மெருகூட்டியது அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திருக்காங்க. அப்புறம் வந்து பெரும்பாக்கம் வடஜா சுந்தர் இனிமையான பாடல்கள் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பிச்சுமணி அப்படின்ற பிச்சைமணி அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. அன்பின் அறிவிப்பாளருக்கும் வணக்கம் சொல்லிட்டு பாடல்கள்லாம் வந்து கேட்கறதுக்காக அவரும் இணைந்திருக்கிறேன், குடும்பத்தோடு இருக்கிறோம் சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா தேனி அங்கேருந்து அவங்க வாழ்த்திருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து இன்றுமினிவு நிகழ்ச்சியில் 6 லிருந்து 60 வரை பட பாடல் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிமேல் தொடரத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் வானலையில் வழங்கும் தேனமுது, வசந்த காலம் வருகின்ற நேரம் இது, பண்பலை தரும் என்றும் இனிமை அது, தேனலையாக மிதந்து வரும் பெருமை இது, தொகுப்பை தரும் நம்மளை சொல்லி நம்மளோட ஹேமா மேடம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அருமையா அருமை இது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவிட்டுருக்காங்க. மாதவரத்துலேருந்து கேம் கார்டன் எம்ஜி சொல்லுக்குமார் இனே காலை வணக்கம் சொல்லிட்டு பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் குடும்பத்தோடு எனக்கு பிடித்த திரைப்பட பாடல்கள் 1000 ஆண்டுகள் பாடல், அந்த பாடலை வந்து கேட்டுட்ருக்கோம். சூளை ரீஜா மனோகர் பதிவிட்டுருக்காங்க. இனிய வணக்கம் சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து முரளிதரன் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அகைன் என்ன போட்டிருக்காங்கன்னா 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் என்றும் இனியவை, இது போன்ற பாடல்களை கேட்க 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் எடுத்தாலும் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா மகிழ்ச்சி வணக்கம் என்றும் இனிவே நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. தயாளன் என்றும் இனிவே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செவ்வானமே பாடல வந்து செவ்வானமே அந்த பாடல அருமை நன்றின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பதிவிட்டிருக்காங்க. அவருமே கூட நம்மளுக்கு ஒரு போஸ்டும் போட்டு நம்மளையும் மகிழ்வித்திருக்கார். சூளை ரீஜா மனோகர் அவர் வந்து எங்களை வந்து கோடை காலத்திற்கு காற்றலையில் புகைவண்டியில் செவ்வானத்தை பார்க்க அழைத்து சென்ற மகிழ்ச்சி கடலில் நீந்த வைத்தது விவித் பாரதி வானொலி குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காங்க. அந்த பாடல் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது போல இருக்கு. கேம் கண்ணன் எம்ஜி செல்வகுமார் அவருமே கூட வானமே செவ்வானமே பொன்மேகமே, குறிப்பாக காலையில் உதயம் மாலையில் அஸ்தமனம் இந்த மாதிரியான நேரங்கள்லாம் இதெல்லாம் நிகழும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு செவ்வானம் தோன்றும், ஆனால் பகல் நேரத்தில் செவ்வானம் தோன்றியது, அது வானத்தில் இல்லை வானொலியில் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்து வழங்கினவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இளமை காலத்தையே அவங்க திரும்பி பார்க்க செய்தது போன்ற ஒரு பாடல் இந்த பூ போலே என் உன் புன்னகையில் அந்த பாடல் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் பதிவிட்டிருக்காங்க. தொடரட்டும் அற்புதமான பாடல் பயணம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. தித்திக்கும் இனிய முற்பகல் வணக்கம் சொல்லிட்டு என்றும் இனிவை பாடல் அனைத்தும் அருமை அப்படின்னு ரங்கராஜன் டி நகர்லேருந்து அவரும் வந்து பதிவிட்டிருக்காங்க. அருமையாக என்றும் இனிவை எப்பொழுதும் இனிமையாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு நம்ம படித்தோம்.

பாடலில் முதல் ஹம்மிங், அடுத்து வந்த இசை எங்களோட நினைவுகளை கனவுகளையும் சிறகடித்தது அப்படின்னு சொல்லி பறக்க வைத்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகர். தாள இசை மெய்மறக்க செய்தது, சுட்டரிக்கும் வெயிலையும் தட்டி விட்டு சென்ற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை அவங்க வாழ்த்திருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டு பக்கத்துல இருந்து அவர் வந்து 1979 வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து மனதை விட்டு நீக்கவே முடியாத பாடல்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியில ஒழித்துக் கொண்டிருக்கிறன, பாராட்டுக்கள் சொல்லியிருக்காரு. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவருமே வந்து அன்பு சகோதரிக்கு வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாடல்கள் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இனிமையான பாடல்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து விட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான இந்த பாடல் சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்துறதாகவும் அமைந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து விட்டு வந்தோம், அருமையான உணர்வை தந்தது, நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நேரம் 11:41:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனிவே நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்னையோர் ஆலயம் என்ற படத்துல இருந்தா ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல் வாலி எழுதியிருந்தது. இளையராஜா இசையில் இதோ ஒலிக்கிறது நமக்காக.

இந்த படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியிருந்த பாடலை கேட்டோம். வாலி எழுதியிருந்த பாடல் இளையராஜா இசையில் ஒலித்தது. நேரம் 11:50. நாம் இணைந்திருக்கிறோம் விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்றும் இணைவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்பே சங்கீதா என்ற படத்தின் தான் பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. வாலி எழுதியிருந்த பாடல் இளையராஜா இசை.

0: அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடல் கேட்டோம். வாலி எழுதியிருந்த பாடலுக்கு இசை இளையராஜா. இதயம் வருடும் பாடல்கள் எல்லாமே ஒலித்தது நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சியில். நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

ரெட்ரோ நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிலையத்தில நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:15 ஆயிட்டு இருக்குங்க. முதல் பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதிகாலை சுபவேளை அப்படிங்கிற படத்துலேருந்து, கங்கை அமரனோட குரலில், காளிதாசனோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில்.

0: டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கங்கையமரனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையமைப்புல கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்திலிருந்து அடுத்த பாடல் நாம கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம்

0: பாடல்ல பாவலர் வரதராஜன் எழுதின பாடல் அது. இளையராஜாவோட இசையமைப்புல நாம அந்த பாடல் கேட்டோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
4: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆளா பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பள ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழுத்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில எஸ்பி பாலசுப்ரமணியம், சுனந்தா இவங்களோட குரல்களில், மேத்தாவோட வரிகளில், சந்திரபோஸோட இசையமைப்பில் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா இதய தீபம் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: நினைவு சின்னம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில் இளையராஜா அவங்க எழுதி இசையமைச்ச பாடல் அது நாம் கேட்டது.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.
0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இளமை ஒரு பூங்காற்று அப்படிங்கிற படத்திலேருந்து மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் இவங்களோட குரல்கள்ல, சிதம்பரநாதன் அவங்களோட வரிகள்ல, சங்கர் கணேஷோட இசையமைப்புல கேட்கலாம்.

0: அன்பு கட்டளை அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா அவங்க இசையமைச்சு அவரே பாடின பாடல் இது. பிறைசூடனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாக

0: ஆகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் திப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பீஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதி சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து

0: நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நாம தொடர்ந்து கேட்கலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்திலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, கைவீசம்மா கைவீசு அப்படிங்கிற படத்திலேருந்து சித்ராவோட குரல்ல, பெரியசூடனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட நிகழ்ச்சி.
1: ரெட்ரோ நேரம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் இணையணும் அப்படின்னாக்கா நாங்கள் சொல்ற தொலைபேசி எண்களை குறிச்சுக்கோங்க. 2952-0853 இது ஒரு எண். 2838-9871 இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். தொலைபேசி எண்கள் சொன்ன உடனே நாங்கள் என்ன கோரிக்கை வைப்போம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஃபோன்லைன் ப்ரோக்ராம்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ப்ரோக்ராமில் வரதை அவாய்ட் பண்ணிங்கன்னா மற்ற நேயர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து ஆண்டவன் கட்டளை, அமைதியான நதியிலே அந்த

0: அமைதியான நதியினிலே. ஓகே, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். தேங்க் யூ மேடம்.
0: ஓகே, நன்றி. சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த நேயருக்காக இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படத்துலேருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கம் பேசுறமா.
0: சொல்லுங்க.
1: நான் பெற்ற செல்வம் படம் அது. டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் ஜிக்கம்மா போடுறாங்கம்மா. ஜி ராமநாதன் இசையில வந்தது மாத. பூவா மரமும் பூத்தது, பொண்ணும் வளை மணியும் விளைந்ததுன்ட்டு.
0: சரி, கேக்கலாமா?
1: கேக்கலாமா. தேங்க்யூமா.
0: நன்றி. மேல்பாக்கம் பாண்டுரங்கன், இந்த நேயரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி இவங்களோட குரல்கள்ல, காமு ஷெரீஃபோட வரிகள்ல, ஜி ராமநாதனோட இசையமைப்புல, நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற படத்துல இருந்து. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: தங்கைக்காக படத்துல இருந்து தாயின் முகம் இங்கு நிழலாடுது சீராம்மா பாடுறாங்க மேடம்,
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.
0: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் அவங்க கேட்ட பாடல் இது. பி சுசீலா குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல தங்கைக்காக அப்படிங்கிற படத்துல இருந்து.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.
0: விஜே நாராயணன், சொல்லுங்க சார்.
1: நாடோடி மன்னன் படம், கண்ணில் வந்த மின்னல் போல் காணது, சவுந்தரராஜன் டிக்கி பண்ணது, அபிநய சரஸ்வதி அறிமுகம்.
0: ஓ அப்படியா, ஓகே சரி, ஓகே நல்லது. நன்றி சார். மாங்காடு விஜே நாராயணன், இந்த நேயரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தர்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: ஊரப்பாக்கம் சிவகுமார், சொல்லுங்க, என்ன படத்துல பாடல் வேணும்?
1: மேடம், உலகம் சுற்றும் வாலிபன் படம், அதுல இருந்து நெல்லி மலருக்கு கொண்டாட்டம், இந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே, கேட்கலாமா?
1: ஓகே, கேட்கலாம் மேடம், எங்க நண்பர்கள் அனைவருக்காகவும்.
0: ஓகே, நன்றி.
1: ஓகே, நன்றி, நன்றி மேடம்.
0: ஊரப்பாக்கம் சிவகுமார்.

0: இந்த நேயரின் விருப்பமான பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்துலேருந்து. யார் பாடியிருக்காங்க இந்த பாடல் அப்படின்னுக்க, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில். இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க.

0: பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸை நீங்கள் கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்தில், நீங்கள் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேப்பருக்குள்ளே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸில் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷனை நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.

0: பாடல் உங்கள் சாய்ஸ்ல இணைய போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சூளைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: படம் சந்திப்பு, அதுல டிஎம்எஸ் சுசிலா பாண்ட ஆனந்தம் விளையாடும் வீடு.
0: ஓகே, கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி. சூளைமேடு, நூர் முகமது. இந்த நேயரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல, சந்திப்பு அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பேரம்பாத்திலிருந்து ஐசே குதுமான் பாய் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
1: திருத்தி வாயுடைய எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்றே சொல்வான் என்று அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரி, ஓகே, கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி.
1: நன்றி.
0: சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படத்துல இருந்து நேர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: நீயம் அதே வணக்கம் சொல்றாம.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமமூர்த்தி சிட்டிபாபு, சென்னை ஐயப்பன்றாங்க.
0: சொல்லுங்க சார்.
1: படம் வந்து ராஜகுமாரன்மா, பாடல் வந்து என்னவென்று சொல்வதம்மா.
0: ஓகே, கேட்கலாமா?
1: கேட்கலாமா.
0: நன்றி.
1: தேங்க்யூம்மா, தேங்க்யூ.
0: பாடலை கேட்பதற்கு முன்,
2: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: ஐயப்பன் தாங்கல்ல இந்த ராமமூர்த்தி சிட்டிபாபு அப்படிங்கிற நேயரோட விருப்பமான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, ஆர்வி உதயகுமாரோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல, ராஜகுமாரன் அப்படிங்கிற படத்துலேருந்து.
4: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
5: என்னன்னு சொல்ல?
4: ஓ, யோசிக்கிறியா?
5: எப்படி சொல்ல?

0: பாடல் உங்கள் சாய்ஸ்ல இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோயில் பேரு உமா சங்கர் மேடம்.
0: கொசப்பேட்டையிலிருந்து உமா சங்கர்.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க.
1: எனக்கு தண்ணீர் தண்ணீர், வைரமுத்து, எம் எஸ் விஸ்வநாதன், கே பாலச்சந்தர், பி சுசிலா பாடினது கண்ணான பூமகனே மேடம்.
0: ஓகே, கேட்கலாமா?
1: ஓகே மேடம், தேங்க் யூ.
0: நன்றி. கொசப்பேட்டையிலேருந்து உமா சங்கர். இந்த நேயரோட விருப்பமான பாடல் தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற படத்திலேருந்து பி சுசீலாவோட குரல்ல, வைரமுத்துவோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஆனந்த மேடம், சைதாப்பேட்ல இருந்து
0: சொல்லுங்க.
1: ஊமை கனவு கண்டால் படத்துல இருந்து பனிச்சென்றல் காற்றேவா.
0: ஓகே, கேக்கலாமா?
1: மலேசியாசன் வாணிஜம் பாடிருப்பாங்க.
0: சரி, ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: பாடலை கேட்பதற்கு முன்,
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
0: சைதாப்பேட்டை ஆனந்த். இந்த நேயரோட விருப்பமான பாடல் ஊமை கனவு கண்டாள் அப்படிங்கிற படத்துலேருந்து வாணி ஜெயராம், மலேசியா வாசுதேவன் இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், சங்கர் கணேஷோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சரி, கோவிந்த ராஜபுரம். கோவிந்த ராஜபுரம் என்ன இருந்துச்சு? ஈரமங்கலம் கன்னடபாளையம்.
0: எங்க இருக்கு அதெல்லாம்?
1: இது வந்து குடவாஞ்சேரி பக்கத்துல படப்பை மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: கண்ணன் காதலன் படத்துல இருந்து சிரித்தாள் தங்க பதுமை.
0: ஓகே, கேக்கலாமா?
1: அந்த பாடம். தேங்க்ஸ் மேடம்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, கன்னடப்பாளையம்ல இருந்து ராஜேஸ்வரி. இந்த நேயரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்கள்ல, ஆலங்குடி சோமுவோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த பாடலோட பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இன்றைய தினம் நிறைவு பெறுது. கூடவே வந்து ஃபேஸ்புக் முகநூலில் வந்து இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் பதிவுகள் போட்ட அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.

0: We have a report.
1: In Bhopal, thousands gathered at the historic Tajul Masjid for special prayers. The Imam prayed for unity, brotherhood and progress in the country. A heartwarming scene came from Indore. Following a 50-year-old tradition, a Hindu family welcomed the city Qazi with a garland of flowers. They then took him to the Eidgah in a decorated carriage. In Gwalior, people from other faiths also gathered outside mosques to greet the Muslim community. Meanwhile, the Madhya Pradesh Waqf Board has issued important guidelines for the animal sacrifice. People have been asked not to post photos or videos of the sacrifice on social media so that the communal harmony is preserved. Abhinav Goyal, Akashvani, Bhopal.
0: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. The fragile ceasefire between the United States and Iran has come under severe strain after both sides exchanged military strikes near the strategically important Strait of Hormuz. The U.S. military said it shot down four Iranian attack drones and struck a drone control station in Bandar Abbas. Iran's Islamic Revolutionary Guard Corps confirmed the strikes and said it retaliated by targeting an American military base as Kuwait, a U.S. ally, said earlier it was responding to hostile missile and drone attacks. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Sattvic Jairaj Ranki Reddy, and the mixed doubles duo of Dhruv Kapila and Tanisha Krasto all advancing to the quarterfinals. Sindhu defeated Japan's Riko Gunji in pre-quarterfinals of the women's singles round of 16. Lakshya sailed into the last eight after Thailand's world number 2 Kunlavut Vidithsarn retired hurt just moments into their round of 16 clash. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges police forces to be more citizen-centric and sensitive towards vulnerable sections. Education Minister Dharmendra Pradhan assures resolution of all grievances of students regarding discrepancies in CBSE Class 12 examination evaluation process. Karnataka Chief Minister Siddaramaiah announces resignation. Deputy Chief Minister D.K. Shivakumar set to take over. Fragile ceasefire between US and Iran under strain as both sides exchange fresh strikes near the strategically vital Strait of Hormuz. And in badminton, PV Sindhu and Lakshya Sen storm into singles quarterfinals of Singapore Open. With that, we end the midday news.
2: Yes, who is it?
3: Don.
4: Don.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
7: எங்கள் ஸ்டைல்.
8: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:15:55 இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 வரை நமக்காக எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. வழக்கம் போல ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு பாணியில் இதில் பாடல்கள் வரும். அது இன்னைக்கு என்ன பாணியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு கடைசியாக சொல்லுங்கள். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதுலேயும் அட்டகாசமான பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்திருக்கும். மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டம் தான் நாம் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன வந்து அப்படி கவர்ந்தது என்ன விஷயம் அப்படின்னா, ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் நாம் எப்பவும் சிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதனால் ஊரும் சிரிக்கணும், நாமளும் சிரிக்கணும். அதாவது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சிரித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஆனால் ஊர் மட்டும் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம தப்பான பாதையில் போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்போம், எல்லாருமே சிரிப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையே நம்ம பாடலில் தொடக்கமாக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை வந்து ஜோராக இருக்கும், சும்மா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். என்ன பாட்டு வருது, ஒரு ஒரு பாட்டை கேளுங்க. கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த பாணியில் பாடல்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக பாடல்

சங்கர் மகாதேவன் குரல்ல பரத்வாஜினுடைய அட்டகாசமான இசையில திருப்பதி படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை தோசை அப்போ வடதானே,
2: அளப்பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பள ஆசை.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
3: அழகே இன்பம் அழுத்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிபாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
4: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்
6: 2:24 23 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல் ஒன்னே ஒன்று கேட்டுட்டீங்க. எந்த பக்கம் போகுதுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியுமானா? முடியவே முடியாது. இன்னும் 1-2 பாட்டை கேட்டால் தான் நமக்கு புரியும். அதே தான் விஷயம். அதாவது இப்போ வானம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், மேலே இருக்குது, பூமி கீழே இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட ஒரு மேலேயும் கீழே இடைப்பட்ட அந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாட்டில் ஒரு முக்கியமான தத்துவம் இருக்குது. அதாவது வானம் மேலே இருக்குது, பூமி கீழே இருக்குது, அதுக்கு நடுவில் தான் நாம் இருக்கோம். இதில் நமக்குள்ளே ஏன் போட்டி? நான் தான் மேலே, நீ தான் கீழேன்னு ஏன் நம்ம அடிச்சுட்டு கிடக்கணும்? சந்தோஷமாக இருப்போம், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்போம், நம்ம எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி பாடலுக்குள்ள ஒரு முக்கியமான தத்துவம் வருது. இந்த தத்துவத்தை மட்டும் இப்போ கேட்காதீங்க, பாடல் ஃபுல்லாக கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் எந்த பக்கத்தில் போகுது, எந்த பக்கத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாட்டு

0: சங்கர் மகாதேவன் குரலில் ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் சிவகாசி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
0: 2:32 28 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

இப்போ ஓரளவு கணிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த பக்கம் போகுதுன்னு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கும். அடுத்த பாட்டு எந்த பக்கம் இருந்து வருது அப்படிங்கிறத ஓரளவு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உலகம் நமக்கு ரொம்ப பெருசுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் பெருசு பெருசாகவே இருக்கும். அதாவது திசையே எட்டு, அந்த திசையவே இன்னும் கொஞ்சம் பிரித்தோம்னா 16 போகும். நாம் 8 நினைப்போம், ஆனால் அது 16 போகும். இன்னும் கூட நுணுக்கமாக போயிட்டே இருக்கலாம், அது நமக்கு விஷயம் இல்லை. ஆனால் இங்கே 8 தான் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன 8? அதை ஒரு 8 கேட்டுருவோம். பாட்டு இதோ.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்கள்ல வைரமுத்துவினுடைய வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த அட்டகாசமான பாடல் பாஷா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
5: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
4: கேட்க மறக்காதீங்க.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல்.
0: 2:41:45 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள் எந்த பக்கம் போகுதுன்னு ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 பாடல்கள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமாக அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி வரக்கூடிய பாடலுக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கத்தில் எந்த பாதையை நோக்கி பாடல்கள் நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சிருந்தீங்கன்னா முகநூலில் பதிவுகளாக போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மூளையை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி, வரக்கூடிய பாடல் என்ன அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே வந்து வாசனை திருவங்கள் நிறைய பயன்படுத்துவாங்கல்ல. ஒரு சூரியவம்சம் படத்தில் கூட ஊர்லேயே இந்த மறுக்கு வந்து செண்டு போடுற ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமா வச்சு கடைசியில் வந்து கண்டுபிடிச்சி யார் தான் அந்த விஷத்தை கலந்தாங்க, பாயசத்தில் அந்த பாயசனை யார் கலந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய சூழலில் அதே

ஏ மறிக்கொழுந்து இங்கேயும் வருது. இந்த மறிக்கொழுந்தை தலைக்கு மேலே வச்சிருக்காங்களாம். அப்போ ஒரு வாசனை வந்து பார்த்திங்கன்னா வருதான். இப்போ கடந்த பாடலில் எட்டு எட்டாக பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லை, நான்கு திசை, அது இன்னும் பிரித்தா எட்டாக போகும், அப்புறம் அது போயிட்டே இருக்குன்னு சொன்னல, அந்த மாதிரி எட்டு திக்கும் அதாவது எல்லா திசையும் அந்த மறிக்கொழுந்து வாசம் வீசுதான். ஏன் வீசுது, எதனால் வீசுது, பாட்டில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம் பாடல். இதோ

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழல்களில் வாலியினுடைய வரியிலே தேவாவினுடைய இதமான இசையில் அந்த அருமையான பாடல் செந்தூர பாண்டியபுரத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 2:42 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத முகநூல் பக்கம் போய் கொஞ்சம் எட்டி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு 15 கமெண்ட்ஸ் போட்டு காத்துட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி முனிராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க தருமபுரியிலேருந்து. என் மேட்டுப்பட்டி அங்கேருந்து கண்ணன் வந்திருக்காங்க, இனிய பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சி வந்து சிறப்பாக தொடர வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முகமது மியான், இனிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களின் மையக்கரு படத்தின் தலைப்பு அந்த பாடல்களை வருவது போல் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்லா இருக்குது, இது நான் எதிர்காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன், கிட்டத்தட்ட அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே நிகழ்ச்சி வரும்போது ஒரு பேட்டர்னில் பண்ணல, அதை அப்படியே உல்ட்டா பண்ண இந்த பேட்டர்ன் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறதும் நல்லாயிருக்கு, ஃப்யூச்சரில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுங்க, எனக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஏழுக்கிணறு தேவா, அவங்க மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், நானும் இருக்கேன், நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டை அவங்க வந்து கந்தன்வள்ளி அவங்க வந்திருக்கிறாங்க, பாடல்கள் அருமை மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கணுங்கோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஊரப்பாக்கம் அப்படின்னு மட்டும் பேர் இருக்குது, உங்கள் பேரையும் டீட்டெயிலாக போட்டிருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளே ஐயா அப்படின்னு போட்டுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. எஸ் பழனி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பிரபாகரன் அவங்க வந்து பாடல்கள் எல்லாம் ரசிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், அப்புறம் மகிழ்ச்சி சிறப்பாக போயிட்டு இருக்கு, சிந்தனாலாம் சொல்லி அப்படி வா வா வேற லெவலுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர் மகிழ்ந்திருக்கார் போட்டிருக்கு, பாடலே முதல் பாட்டு ஆரவாரமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. அவ்வளோதான், உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் படிச்சிட்டேன். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் சொன்னது ஓரளவு வச்சுக்கலாம், ஆனால் எல்லாமே அப்படி வந்திருக்கான்னா ஓரளவு கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்படி என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கடந்த வாரத்துக்குல ஒரு நாள் வந்து பெண் பெயர்கள்லாம் பாடலில் வந்துச்சு இல்லையா, அதே போல் இந்த வாரம் வந்ததெல்லாம் ஆண் பெயர்கள், அது படத்தினுடைய தலைப்பிலையும் அமைஞ்சிருக்கலாம், தலைப்பில் இல்லாமையும் இருக்கலாம், ஆனால் இது என்னவோ எதேச்சியாக எல்லாமே அமைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஆனால் பேர் மட்டும் வரும், ஆண் பெயர் வரும், அந்த பாட்டு தான் கடைசியான ஒரு பாட்டு. இப்போ அதே இந்த சூரியவம்சம் படத்தில் ஒரு வசனம் வரும், அதாவது அவங்க ஒய்ஃப் கிட்ட பெருமையாக தான் வேலை என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லுவார். எங்கள் ஓனர் கூட சில நேரத்தில் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் வேலை பார்ப்பார், ஆனால் நான் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி பெருமையாக சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி. அதே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் இப்போ வந்து சொல்கிறாரு, என்கிட்ட பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி அப்படி கால்ட்டி தூக்கி போட்டு அப்படி கெடாசிரியம் பாருங்க அப்படின்னு அந்த சரத்குமார் சொல்கிற மாதிரியே இவரும் சொல்கிறாரு. பெருசுனாலும் சிறுசுனாலும் என் வேலை சவுசு தான், ஜாலியாக படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க பாட்டு இதோ.

0: கமல்ஹாசன் குரல்ல வாலியினுடைய வரியில இளையராஜாவினுடைய ஆட்டம் போடக்கூடிய சில அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இந்த வேளை 2:55, 3:00. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிருஷோநதி யோஜனா, அதாவது வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் பற்றிய உரை.
1: ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்றார் மறைந்த முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். வோக்கல் ஃபார் லோக்கல் என்கிறார் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் எளிய நடையில் திரைப்பட பாடல் ஒன்றின் மூலமாக சொல்வதென்றால், என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்பதன் மூலமாக, உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர முடியும். வேளாண் வளர்ச்சிக்கு அன்று பசுமை புரட்சி வித்திட்டது. அதற்குரிய பெருமையை பெற்றுத்தந்தவர் அகிலமே பாராட்டும் தமிழ்நாட்டின் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். உணவு வேளாண் கழகம், அதாவது FAO என்ற அமைப்பில் உரையாற்றும் போது, உணவு உற்பத்தியில் உலகளாவிய கூறுகள் என்ற நூலிலும் தனது கருத்துக்களை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். இன்றைய மத்திய அரசு வேளாண் துறைக்கு ஒரு ஆழமான வலிமையான வளர்ச்சியுடன் கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஒரு கொடியில் பல மலர்கள் பூத்து குலுங்கினால் எப்படி கண்ணை கவரும் வகையில் மன எழுச்சியுடன் கூடிய அமைதி பெறுமோ, அதுபோல பிரதமரின் கிருஷோநதி திட்டம் என்பது பல்வேறு வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் எனும் பல மலர்களை கொண்ட ஒரே கொடியாகும். இத்திட்டம் 2018 ஏப்ரல் மாதம் முதல் 2020 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக 2005 பசுமை புரட்சி கிருஷோநதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இத்திட்டம் வேளாண் துறையை பல்வேறு மட்டங்களில் மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்டதாகும். இதனால் உழவர்களின் வருவாயும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வேளாண் தொடர்பான துறைகள் அனைத்தும் முழுமையாக அறிவியல் பூர்வமான முறையில் மேம்படுத்தப்படும். வேளாண் உற்பத்தி உற்பத்தி திறன் விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான வருவாயை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். தோட்டக்கலையின்

0: ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான பணி, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் விதைகள் மற்றும் எண்ணெய் பனை மீதான தேசிய பணி, நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம், வேளாண் விரிவாக்கம் மீதான அதாவது சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எனப்படும் SMAE மூலமாக வேளாண்மை துறையினை மேலும் வலுப்படுத்தி மேம்படுத்துதல், விதைகள் மற்றும் நடவு பொருட்களின் துணைப்பணி, இயந்திரமயமாக்கலின் துணைப்பணி, தாவர பாதுகாப்பு மற்றும் திட்ட தனிமைப்படுத்தலின் துணைப்பணி, வேளாண் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டம், வேளாண் ஒத்துழைப்புக்கான ஒருங்கிணைந்த திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண் உற்பத்தி திட்டம், தேசிய மின் ஆளுமை திட்டம் அறிவித்த 11 திட்டங்களை விரிவுபடுத்துதல், செயல்படுத்துதல், முறையான கண்காணிப்பு மூலமாக நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய நிலையை மட்டுமின்றி விவசாயிகளின் நிலையையும் மேம்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் விவசாய தொழிலாளிகளின் நிகர வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு விளைபொருட்களின் விற்பனைக்கு போதுமான சந்தை விலையை ஈட்ட முடியும். ஆகவே வேளாண் பெருமக்கள், பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி என்பதனை மனதில் நிறுத்தி இத்திட்டத்தை வரப்பிரசாதமாக கருதி வருகிறார்கள். மொத்தத்தில் பசுமை புரட்சி கிருஷோன்னதி திட்டம் விதைப்பது முதல் அறுவடை வரை மட்டுமல்லாமல் சந்தைப்படுத்துதல் வரை இத்திட்டம் உழவர்களுக்கு கருமேகம் பொழியும் கருணை மழையாகும்.
1: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிருஷோன்னதி யோஜனா வேளாண் விளைபொருள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் பற்றிய உரையை கேட்டோம்.
2: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இட டான்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:50 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியிலையும் பாடல்கள் கடந்த மணித்துளியில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சா, இப்போ எந்த பக்கம் போகுதுன்னு நம்ம பொதுவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய முதல் பாடல் வந்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுது. அதாவது விலங்கினங்கள் பொதுவாக வந்து காட்டுக்குள்ளே இருக்கும், சில விலங்கினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வளர்ப்போம். அதில் முக்கியமாக வந்து வீட்டு விலங்கினங்கள் பெரும்பாலும் வீட்டோடு இருக்கிறது சகஜம். ஆனால் வீட்டுக்கே வராத ஒரு விலங்கினம், ரொம்ப உருவத்தில் பெரிய ஒரு விலங்கினம் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தால், அதுவும் சின்னதாக குட்டியோன்றக்கூடிய ஒரு குடிசையில் வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பிரமிப்பாக இருக்கும்ல, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதை கேட்கும்போது இன்னும் அதை விட ஆச்சரியமாக இருக்கும். கேட்டுருவோம், ஒரு ஒட்டகம் ஒரு குடிசைக்குள்ளே வரப்போகுது, எப்படி வரும், இப்படி தான்.

0: அருண்மொழி ஸ்வர்ணலதா குரல்கள் இளைய கம்பன் வரியில எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் மாயி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதான்
2: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
3: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: வர்ணஜாலம் விபித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 7:16 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மறைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடல்ல ரொம்ப அனலா இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திக்கிச்சின்னு சொன்னாங்களா? எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுல இருந்து அப்பப்போ

மழை வரும்னு எதிர்பார்த்தோம், பட் பெருசாக வரல. ஏதோ ஒன்று ரெண்டு ஏரியாவில் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே டாடா காட்டி கிளம்பிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடிக்கக்கூடிய காற்றுல அந்த மத்தியான நேரத்தில் கிளம்பி வரும்போது சும்மா முகத்தில் அடிக்கக்கூடிய காற்று, அந்த காட்டுத்தீலாம் ஏற்படும்னு சொல்லுவாங்கள்ல, வெயில் வெயில் காலங்களில் பெரிய பெரிய காடுகள்லாம் காட்டுத்தீ உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று நம்ம மேலே அடிக்கும்போது வேற எதுவும் பெருசாக தீ உண்டாகிறதுக்கு எதுவும் பண்ணாமே அந்த காற்று நம்ம மேலே ஒசனாலே நம்ம வந்து இது பற்றிக்கிட்டு எரிஞ்சிரும் போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அந்த ஹாட்டு இன்னியோட முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி, இப்போ கடந்த பாடலில் சொன்னாங்களே அங்கேயும் பற்றிக்கிருச்சு அப்படின்னாங்களா, ஒருவேளை இவங்களும் இந்த சம்மர் வெயிலில் சுற்றிருப்பாங்க போல இருக்கு. வரக்கூடிய பாடல்லையும் அதே தான் சொல்கிறாங்க, இங்கேயும் பற்றிக்கிச்சான், என்னாச்சு கேட்டுருவோம்.

0: உதித் நாராயணன், வசுந்தரா தாஸ் குரல்களில் வைரமுத்தனுடைய வரியில, ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் ரிதம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 15 நிமிடம் 33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலத்தில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுமோ, குழந்தைகளோட குழந்தைகள்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, கோடை கால விடுமுறை அதுவும் முடிஞ்சு சீக்கிரமாக பள்ளிக்கூடம் திறக்க போகுது. அதனால் எங்கெங்கெல்லாம் ஊரை சுற்றணுமோ அந்த ஆசையை இதுவரைக்கும் நிறைவேற்றிக்கலனாலும் இன்னும் 1-2 நாட்கள் இருக்கிறது. அந்த கேப்பில் நீங்கள் அதை நிறைவேற்றிக்கிறேன்னா நிறைவேற்றிக்கலாம். சரி, ஒரு சிலர் வந்து உள்ளூருக்குள்ளே சுற்றி பார்ப்பீங்க, ஒரு சிலர் வெளிநாடுகள் வரைக்கும் போயிட்டு வருவீங்க. அதில் உள்ளூருக்குள்ளே குத்தாலும் இந்த மாதிரி அருவிகள்லாம் எங்கே இருக்கோ அங்கே போய் குழு குழுன்னு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில பேர் வெளிநாட்டில் போய் குழு குழுன்னு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி, உலகத்திலேயே ரொம்ப நீளமான நதி. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாய்ப்பு கிடைச்சா அங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒருவேளை முடியலன்னா இப்போ பாட்டு வருது, பாட்டு மூலமாக சுற்றி பார்க்கலாம், சுற்றி கேட்கலாம். பாட்டு இதுவும்

குவீந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரல்கள், விஜயினுடைய வரியில, எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய அற்புதமான இசையில அந்த இனிமையான பாடல் வானத்தை போல படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
2: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆளா பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
3: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தால் வருமா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 23 நிமிடம் 3 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் நைல் நதி பக்கம் போய் கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல. இப்போ அந்த இடத்துல குழுகுலுன்னு இருக்கும்போது நம்ம குடும்பத்தோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க வீட்டோட நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட சொல்கிறீங்கப்பா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஜாலியாக குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு சொல்கிறீங்க. அப்போ வந்து குழுகுலுன்னு காத்தடிக்குது, திடீர்னு வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குரல், அதுவும் தமிழ் பேசுது.

வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொல்கிறீங்கப்பா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஜாலியாக குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட சொல்கிறீங்க. அப்போ வந்து குழு குழுன்னு காத்தடிக்குது, திடீர்னு வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குரல், அதுவும் தமிழ் பேசுது, ஆனால் நம்ம ஊர் குரல் கிடையாது, வெளிநாட்டு குரல், அந்த காற்று சில்லுன்னு அடிக்கும்போது இப்படி ஒரு குரல் கேட்குது. அதாவது நீங்கள் பேசினதை கேட்டுட்டு அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஹா இங்கே வந்து நம்ம ஊருக்காரங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக ஜாலியாக இருக்கும்ல, அதே ஜாலி தான் பாட்டுக்குள்ளேயும் வருது. ஆனால் எப்படி வருது, காற்று மூலமாக வருது. கேட்டுருவோம்.

0: ஹரிஹரன் ஹரிணி குரல்கள்ல வைரமுத்துவனுடைய வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த இதமான பாடல் வானவில் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
3: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க போக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
2: கேட்க மறக்காதீங்க.
4: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்-இன் வர்ணஜாலம்.
0: மூன்று 3:30 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. கடந்த பாடல் வந்து எங்க போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. வெளிநாட்டுல அப்படியே வெளிநாட்டு பயணத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு உள்ளூருக்குள்ள வரலாம். ஏன் அப்படின்னா எல்லாராலையும் வெளிநாடு போய் சுத்தி பார்த்து இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. சிலருக்கு பணம் பெரிய தடையாக இருக்கும், சிலருக்கு நேரம் பெரிய தடையாக இருக்கும். பணம் கூட வந்து பெரிய தடை, ஏதாவது ஒரு காலத்தில் சம்பாதிச்சிடலாம். ஆனால் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பணத்தை நோக்கி தான் அந்த நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட பணம்லாம் நிறையா கிடக்குதுங்க, ஆனால் நான் ரொம்ப பிஸி, என்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது. உள்ளூருக்குள்ளே வேணால் வாய்ப்பு இருக்குது, அதுவும் கூட ரொம்ப டைம் பார்த்து தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் வேலை வேலை வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களும் ஒரு ரகம்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு வேலை பணம் கொஞ்சம் மீடியமாக இருக்குது, நான் குத்தாலும் அந்த மாதிரி குழுக்குன்னு அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் குழுக்குள்ளிருக்கிறேன், ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் நான் ஜாலியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். அதுவுமே என்னால் முடியல, அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்குது. நம்ம ஊர்களில் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் நல்ல தூய்மையாக இருந்துச்சு, குளிக்கக்கூடிய அளவில் வச்சுருக்காங்க. குளிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் பாதுகாப்பாக அங்கேயும் குளிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி குளிக்கும்போது அங்கே பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடி தெரியும். அதில் முக்கியமானது அதில் இருக்கக்கூடிய பூக்கள். அதில் முக்கியமான ஒரு பூ குழு குழுன்னு குளிக்கக்கூடிய அந்த ஒரு குளம்னே வச்சுக்கோங்களேன், ஏரி குளம் இல்லை ஆறுனே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூ வந்து தண்ணியில் நல்லா ஜாலியாக வளைஞ்சு நெளிஞ்சு ஆடிட்டுருக்குதான். அதுதான் இப்போ பாட்டு. என்ன பாட்டு கேட்டுருவோம்?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வாசனுடைய வரியில் பரணியனுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் பெரிய அண்ணா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

3:37:57 தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் அந்த முக்கியமான எங்கெங்கெல்லாம் அந்த ஏரிக்குளங்கள் அந்த மாதிரி ஆறுகள் அங்கெல்லாம் குளிக்கும்போது தாமரை பூ இருக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தோம்ல, அந்த தாமரை பக்கம் திடீர்னு நீங்கள் பக்கத்தில் போயிட்டீங்க, ஆசையாக ஒரு பூவை வரிசிட்டீங்க, இப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்படியே கையில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு

உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும்ல. ஓகே, அந்த மாதிரி வாசனைகள்லாம் வந்து சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பூக்களினுடைய நறுமணங்களை இந்த பெர்ஃப்யூமு சென்ட்லாம் போட்டு உடம்புல அடிச்சுக்கிடுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த தாமரப்பூ நறுமணம் பார்த்திங்கன்னா அந்த மலரினுடைய நிறத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைய செய்யுமா. அதில் டைமெத்தாக்சி பென்சின் அப்படிங்கிறதும் லினலூல் அப்படிங்கிற வேதிப்பொருட்களும் அதில் வந்து அந்த நறுமணத்துக்கு காரணமாக இருக்குதான். சரி, இப்போ எதுக்கு அது பக்கம் போகிறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் பூ வந்து நம்ம பக்கத்தில் வச்சு முகந்து பார்த்தா தானே நமக்கு வாசனை வரும். ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, ஆம்புட்டுலாம் தேவையில்லைங்க, நான் பூவை வரைஞ்சி சும்மா பூவை வரைஞ்சி இதான் பூ அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சாலே பூ வாசங்கிறது கிளம்பிரும்ல அப்படிங்கிறாரு. எப்படி கேட்டுருவோம்.

0: விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் குரல்களில் வைரமுத்துவனுடைய வரியில் வித்யாசாகரனுடைய இனிய இசையில் அந்த இதமான பாடல் அன்பே சிவம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 45 நிமிடம் 35 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தண்ணியை விட்டு எந்திரிக்கலையாப்பா, குழு குழு இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். ஆமாம், அதே தான். இப்போ நான் வந்து குளம் ஆத்தங்கரை அதை பற்றி பேசியிருந்தேன்ல, இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டமேனிக்கு அடிச்சு போட்டு ஒரு குளத்துக்கரையில், ஒரு அதாவது தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவரை தூக்கி கரையில் போட்டுருவாங்க. அவர் கரை ஏறி கொஞ்சம் அப்படி மேலே கிடந்துட்டுருப்பார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து தான் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான போக்கு நோக்கி பயணிக்கும். சரி, இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பீச் பக்கம் போனால் என்ன பண்ணுவோம், சும்மா இருப்போமா, இங்கிட்டு ஓடுவோம் அங்கிட்டு ஓடுவோம், ஏதாவது மேந்துட்டு வந்துச்சுன்னா தூக்கி போட்டு பிடிச்சிட்டு வருவோம், பலூனு பால் இப்படி என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுவோம்ல. அந்த மாதிரி இதில் வரக்கூடிய ஹீரோ ஹீரோயின் தண்ணியில் அப்படி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்ல இந்த நேரத்தில் அந்த மாதிரி விளையாண்டா ஜாலியாக இருக்கும். சரி, நம்ம இப்போது அந்த பாட்டில் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத கேட்போம். பார்க்க முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோங்க.

0: கே கே சித்ரா குரல்களில் தாமரையினுடைய வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அப்படி ஆட்டம் போடக்கூடிய இசையில் காக்க காக்க படத்துலேருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
4: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆளா பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழித் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
6: FM. 102.3 FM.

0: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 53 நிமிடம் 40 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டிருக்கீங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய மாலை வணக்கம் போட்டிருக்கீங்க. பிரபாகரன் உயிரின் உயிரே அந்த பாட்டை கேட்டுட்டு நெஞ்ச தொற்றுச்சுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு. ஹேமலதா வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு குட்டி பையன் உட்காந்து ஒரு கை அதாவது வலது கையை கன்னத்துக்கு அடியில் முட்டு கொடுத்துட்டு இடது கையால் ஏதோ ஹார்மோனியை பற்றி வாசிக்கிற மாதிரி சிந்திக்கிற மாதிரி தோணுது. என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிற பேர் வச்சு அயப்பாக்கம் வெங்கடேசன் வர்ணஜாலம் நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து யார் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்வதவர்த்தினி வெளிநாட்டு காட்டு பாட்டு கேட்டோம்ல தமிழ் பேசிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அவங்க வந்து ஜாலியாக போயிட்டுருக்குதே அப்படின்னு மாதிரி போட்டு சிறப்பாக நிகழ்ச்சி போக வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெந்து தணிந்தது வெப்பம் வர்ணஜாலம் தந்த கோலம் அதுக்கப்புறம் வந்தது மகிழ்ச்சி மனதில் ஊறும் பண்பலைக்கே பெருமை சேரும் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய அந்த பாணியிலே வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவர் சில வரிகளை நமக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மேலப்பேடு தயாளன் அவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சரவணன் ஆர் அவங்க வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் அவங்களாம் குடும்பமாக அமுதா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலிருந்து எல்லாரும் குடும்பமாக கேட்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு மீரா வெங்கட்ராமன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. குர்காத்தூர் கே கே ஞானமுருகன் நானும் நிகழ்ச்சியில் இருக்கணுங்கோ அப்படின் இருக்காங்க. அன்புராணி அந்த 2 மணிக்கு வந்துச்சு இல்லையா, ராஜா பாஷா செந்தூரபாண்டி இதெல்லாம் படத்தின் பேர்லேயே வந்திருக்கிறது அப்படின்னு மாதிரி போட்டிருக்கிறீங்க. பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. சிகேஎன் வேப்பேரி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எழுக்கிணர் தேவா அனைத்து பாடல்களும் இசையமைப்பார் தேவாவோடது சரியா இருக்கும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஹீரோவாக தான் சொல்கிறாரு நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் கிளம்புறாரு கேட்டுருவோம்.

திப்புவினுடைய குரலில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில் அந்த இதமான பாடல் சாமி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கு அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மல்தோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 1வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று கெம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இந்த வேளை 4:03 இரண்டு மணியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த மணித்துளியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். நமது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில் இந்த மணித்துளியில் நாம் வந்து தமிழில் விளையாடு அப்படிங்கிற இந்த ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். 6 தலைப்புகளை உங்களுக்கு கேள்விகளை அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அதை சொல்லி நீங்கள் விளையாடலாம். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. 2வது தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை தொடர்பு

0: கண்டுபிடிக்கிறது. மூன்றாவது தலைப்பு வார்த்தைகளில் வேற்றுமை தொடர்பு கண்டுபிடிக்கிறது. நான்காவது தலைப்பு குறிப்பறிதல். ஐந்தாவது தலைப்பு சரியா தவறா. ஆறாவது தலைப்பு கணித ஆட்டம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 2952208553. இது ஒரு எண். 2838987171 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுனா குறிக்க பண்ணுறாதீங்க, இல்லை வேறு யார்டையா பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் இணையும் முதல் நண்பர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி வாங்க, வணக்கம். என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு. கணிதம். எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? வருமானம் இருக்கு உங்களுக்கு, வருமானம் வருது. அந்த வருமானத்துல 40% வந்து ஊழியர்களுடைய சம்பளத்துக்காக ஒதுக்கிடுறீங்க. இப்ப நீங்க ஒரு 10 பேரை வச்சு வேலை பாக்குறீங்க, சும்மா ஒரு 10 பேர்ல கொஞ்சம் பேரை வச்சு வேலை பாக்குறீங்க, அதுல 40% அவங்களுக்கு கொடுத்துறீங்க வருமானத்துல, 40% செலவு பண்றீங்க ஊதியமா. இப்போ ஊதியத்துக்காக நீங்க பண்ணக்கூடிய செலவு வந்து 120,000 நீங்க செலவு பண்றீங்க.
1: 120,000.
0: அப்ப என்ன கம்பெனியோட மொத்த இன்கம் வருமா, எவ்வளவு வருவா, எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு வருது கம்பெனிக்கு? 40%
1: ஆகுது.
0: இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான க்ளூ நான் கொடுக்கறேன். 40% நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதை 100 பெருக்கணும். 120,000 அப்படிங்கறது 40% டிவைட் பை 40 இன்ட்டு 100 போட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுதான் உங்களுக்கான பதில். சொல்லுங்க பாப்போம்.
1: 80% வந்து
0: 240,000 அப்படியே போறீங்க டபுள் டபுளா? போங்க போங்க.
1: 2.5 லட்சமா?
0: என்ன நீங்க பாட்டு இப்படி எல்லாம் கணக்கு சொன்னீங்கன்னா தப்பாயிருமையா? சரி ஓகே, நீங்க பொறுமையா கணக்கு போடுங்க, அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா?
1: நன்றி.
0: நீங்க முயற்சி பண்றீங்கன்னா நான் குழு கொடுப்பேன், ஆனா நீங்க 2.5 லட்சத்தோட நின்ட்டீங்க, அதனால இப்போதைக்கு நம்ம அடுத்த நபர் நான் வந்துடலாம். நன்றி நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: கொஞ்சம் முடியுமா
0: சொல்லுங்க, சீக்கிரம் கமாங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டக்குன்னு எனக்கு பதில் சொல்லுங்க.
1: டக்குன்னு சொல்றேன் இருங்க.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, சீக்கிரமா நமக்கு விடை தெரிஞ்சிடும். ஓகேயா?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்க பேசலாம். வணக்கம், யாரையும் பேர் சொல்லுங்க மேம்.
2: என்ன
0: தலைப்பு வேணும் சொல்லுங்க?
2: எனக்கு
0: முதல் வார்த்தை இமாச்சல பிரதேசம், இரண்டாவது வார்த்தை ஜம்மு காஷ்மீர், மூன்றாவது வார்த்தை உத்தராகண்ட், நான்காவது வார்த்தை கொடைக்கானல் மற்றும் நீலகிரி. சொல்லுங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு
2: சொல்லுங்க
0: பாப்போம். அப்படி யோசிக்கப்படாது, நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படிங்கறத மைண்ட்ல சொல்லணும். மலை தொடர்கள். ஓகே, சுற்றுலாத்தலம் அது ஓகே. நான் கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டத்தோட லிங்க் பண்ணி யோசிச்சிருக்கேன், இப்ப கண்டுபிடிக்க பாப்போம். இந்த 4 பிரதேச பகுதிகளுக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்து இணைப்பா நான் வச்சிருக்கேன், அது என்னன்னு
2: கண்டுபிடிங்க.
0: ஆப்பிள். எப்படி கண்டுபிடிச்சீங்க, குத்துமைப்பாவா இல்ல சும்மா சொன்னீங்களா? எப்படி? ஆப்பிள் தான். எப்படி இமாச்சல பிரதேச ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள், உத்தராகண்ட் ஆப்பிள் உங்கள்ட்ட விற்கிறாங்களா? பரவாயில்ல, ஆப்பிள் என்பது மிகச்சரியான பதில், கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, நானும் அதை தான் நினைச்சேன், சூப்பர். அவ்வளவுதான், ஆப்பிள் லிங்க் பண்ணி தான் யோசிச்சேன். இந்த விளக்கத்தை நான் அப்புறமா கொடுக்குறேன், இப்போ அதை மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு.

இப்படி சூடா.

மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் குரல்கள், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் இவங்கெல்லாம் இணைந்து பாடிய அந்த பாடல், விஷ்ணு எதவன் சூப்பர் சுப்பு வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் வேட்டையன் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 4:12:42 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த இதில் வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், அதுக்கப்புறம் கொடைக்கானல், நீலகிரி, ஆப்பிள் வந்து பொதுவாக வந்து வடநாட்டில் விளையும் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடைக்கானல், நீலகிரி இங்கேயும் விளைகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஆனால் இங்கேயும் வந்து ஆப்பிள் விளைவிக்கப்படுகிறது. அந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய அதே வெப்பநிலையை இங்கே மெயின்டைன் பண்ண முடியலனாலும் ஏதோ இந்த நம்ம ஊருக்கு ஏற்ற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி ஆப்பிள் வந்து இங்கேயும் விளைகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுவும் மண் வகைகள் வந்து தெரிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளைவிக்கிறாங்க.

0: அதில் பார்த்தீங்கன்னா வார்ம் வின்டர், அந்த ரொம்ப குளுமையான சில அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஐரிஷ் பீச், அதுக்கப்புறம் ரோம் பியூட்டி அப்படிங்கிற ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் இணைகிறார். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கொஞ்சம்
0: ஊழியர்களுக்கு சம்பளமா கொடுக்கறாங்க 120,000 சொல்லுங்க.
1: நம்ம கிட்ட இருப்பு வந்து 180,000 மிச்சம் இருக்குது.
0: சரி,
1: மொத்தமா சேர்த்தா 300,000.
0: அந்த 300,000 எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் இப்ப சொல்லணும்.
1: அதே இப்ப நீங்க சொன்னீங்க 120,000 டபுளா போட்டேன்.
0: ஓகே,
1: அப்புறம் அதுல பாதிய போட்டேன்.
0: இந்த மாதிரி எளிமையா கூட கணக்கு போடலாம் அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். இதை தான் நான் எதிர்பார்க்கறேன். பல நேரங்களில் வந்து நம்ம கொண்டு வர கணக்கு பாத்தீங்கன்னா அப்படி அப்படி கண்ணை சுத்தி எங்கேயோ விடுற மாதிரி இருக்கும், ஆனா எளிமையா தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி வள்ளி மேம், சூப்பர் கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். அவ்வளோதான், அதாவது நம்ம குழப்பிற மாதிரி தான் சொல்லுவோம், அங்கே உள்ளுக்குள்ளே உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எளிமையான கணக்கு தான் இதெல்லாம். அது டெக்னிக் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி, சில நேரங்களில் தெரிஞ்சவங்களுக்குமே கஷ்டம். ஏன்னா நான் வந்து பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபோனில் ரியல் டைமில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அதுலேயும் பல புலிகள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சென்னை பூந்தமல்லி கலை கலைசாமி.
0: பூந்தமல்லி கலை கலைசாமி, வாங்க சார். எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு. ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வார்த்தைகளை வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், சரியா தவறா, கணித ஆட்டம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: எளிமையா வேணும்
0: சார். சரி, பாம்பு பத்தி தான் நான் கேள்வி கேட்க போறேன். பாம்பு எல்லாம் பாத்துருக்கீங்களா நேர்ல, இல்ல படங்கள்ல பாத்துருக்கீங்களா? அப்பப்ப தன்னோட நாக்க நீட்டி இப்படி இப்படி நீட்டி காமிச்சிட்டு இருக்கும், பாத்துருக்கீங்களா? அதுதான் கேள்வி. நான் இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன், அது சரியா தவறா நீங்க சொல்லுங்க போதும். சரியா? பாம்புகள் காற்றில் உள்ள வாசனையை தன் மூக்கின் துவாரங்கள் வழியாக மோப்பம் பிடிக்க முடியாமல் தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டித்தான் வாசனையை உணர்கின்றன. சரியா தவறா? அதான் நான் மறுபடியும் சொல்றேன், பாம்பு வந்து தன்னுடைய மூக்கு மூலமா காத்தை வந்து உள்ள இழுத்து மோப்பம் பிடிக்க முடியாம நாக்கு மூலமா தான் மோப்பம் பிடிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா? சரிதான்றீங்க. எப்படி, ஏதாவது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சும்மா குத்துமைப்பா சொல்றீங்களா?
2: அது அப்படிதான், அப்படிதான் நான்
0: ஒரு கெஸ்ஸிங். ஓகே, நான் அப்படிதான் சிந்திக்கிறேன் அப்படின்றீங்க, அந்த சிந்தனை சரி. வாழ்த்துக்கள். ஆனா காரணம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். காரணம்னா இல்லன்றீங்க, சும்மா கெஸ்ஸிங் தான் அப்படின்றீங்க இல்லையா? நல்ல முயற்சி, சரியா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி கலைசாமி அவர்களை. வாங்க, அவர் சொல்லிட்டாரு, அதாவது கெஸ்ஸிங் வந்து சில நேரத்தில் டப்புன்னு சரியாக வந்துடும், அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சு. பாம்புகள் வந்து அது மூக்கின் வழியாக வந்து அதாவது சுவாசிக்க மட்டும்தான் முடியும், மோப்பம் பிடிக்க முடியாது, அதுதான் பாம்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, மேல் அண்ணம், நம்ம பல்லுக்கு மேலே அண்ணம்லாம் இருக்கு இல்லையா, மூக்கினுடைய அந்த மாதிரி துவாரங்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாக்கு இது என்ன பண்ணும், பாம்பு வெளியே நீட்டி நீட்டி காட்டில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள், அந்த வாசனை துகள்களை நாக்கின் மூலமாக உள்வாங்கி அதை மூக்கு கடியில் இருக்கக்கூடிய அந்த மேல் அன்னத்தில் கொண்டு வைக்கும்போது தான் அது வந்து அந்த வாசனையை உணர்கிறது. நாக்கு நீட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஜாலிக்காக நாக்கு நீட்டுது, நம்மளெல்லாம் டென்ஷன் ஆகிறது நாக்கு நீட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறேன் வேணாம். காற்றின் மூலமாக மோப்பம் பிடிக்கிறது, தன்னுடைய இறை எந்த பகுதியில் இருக்கிறது, எந்த பகுதியை நோக்கி சென்று இருக்கிறது அப்படிங்கிறலாம் அந்த காற்றினுடைய அந்த வாசனையை வச்சு அது தன்னுடைய நாக்கின் மூலமாக மூக்கினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலமாக அதை வந்து கண்டுபிடிச்சிக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்க பேசலாம். நூம்பலில் இருந்து ஹேமா, வாங்க மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. என்ன தலைப்பு உங்களுக்கு சொல்லுங்க.
3: கணிதம் சார. கணிதம்.
0: கணிதம் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
3: புரிஞ்சா தெரிஞ்சா சொல்றேன். அடுத்து
0: கடந்த கணக்கு நீங்க போட்டீங்களா?
3: போதும்.
0: ஒரு தேர்வு.

0: தேர்வு நடக்குது, அதில் மொத்தம் 600 மதிப்பெண்கள். இப்போ ஒரு +2 மாணவர்னு வச்சுக்கோங்க, 600 மதிப்பெண்கள் எடுக்கணும். அதில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் 55% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுகிறார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சி பெற 60% மதிப்பெண் வேணும். அதாவது என்னென்னா, 600 மதிப்பெண்ணுக்கு அவர் 55% எடுத்துடுறாரு, ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது.
1: 330
0: இருக்கு. நான் கணக்கே முடிக்கலையே, என்ன கணக்கு சொல்ல வரேன் சொல்லுங்க. முதல்ல கணக்கு சொல்லுங்க, நான் முடிக்கவே இல்லை, நீங்க என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: சாரி சார், ஓகே.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க கரெக்டா பதிலையே சொல்லிட்டீங்க. நீங்க நான் கணக்க சொல்றதுக்கு முன்னாடி கணக்கு இதுதான் கண்டுபிடிச்சு பதிலையும் சொல்லிட்டீங்க.
1: 330, நீங்க 60% 55% சொன்னீங்களா?
0: ஆமா, 30 மதிப்பெண்கள். சூப்பருங்க. எப்படி இதை அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒரே முறை எனக்கு அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சு விளவரியா சொல்லிருங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு?
1: 600 தான், 330 மார்க் சார்.
0: சரி,
1: 330 மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் இதுனாக்க 330 + 30 = 360.
0: சூப்பர். வாஹா, வேற லெவலுங்க. இப்ப எவ்வளவு வந்து மார்க் எடுக்கணுங்கிறது 30 மதிப்பெண்கள், அப்படித்தானே?
1: ஆமா,
0: சிலுக்குதுங்க, சிலுக்குது. சூப்பர், நன்றி
1: நன்றி.
0: சூப்பர், கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். பாருங்க, இதை நான் எனக்கு புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் போராடினேன், இவங்க கணக்கு சொல்றதுக்கு முடிய கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. சூப்பர் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. கலா சொல்லுங்க மேம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அரக்கோணம் கலா. வாங்க, உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா கடினமா? ஈஸியா. ஓகே, இப்ப கொடுத்த மாதிரியே அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குறேன். பழங்கள் சாப்பிடுவீங்களா? என்ன பழம் பிடிக்கும் ரொம்ப உங்களுக்கு?
2: வாழை
0: மரங்கள் இருக்குல்ல, குலை தள்ளிய பிறகு அதன் தண்டு பகுதியை, அதாவது வாழை தண்டை அப்படியே விட்டுட்டா அடுத்த வருஷமும் புதிய பூக்களை உண்டு பண்ணி மறுபடியும் குலை தள்ளணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப வாழை குலை போட்டுருச்சு, அந்த குலையை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷமும் அதுல குலை வரும், புதிய பூ வந்து மறுபடியும் குலை தள்ளணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா
2: தவறா?
0: தவறு. எப்படி தவறுன்னு காரணத்தோட எனக்கு விளக்குங்க. சரி, நன்றி. இதுதான் காலங்காலமாக நம்ம ஊரில் வாழை மரம்லாம் வச்சு நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டுருக்கக்கூடிய விஷயம் தானே. அதாவது ஒரு முறை தான் வாழை வந்து குலை தள்ளும், பூ பூத்து தள்ளும், அதுக்கப்புறம்லாம் தள்ளாது. ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வெட்டிட்டோம்னா, அந்த குலையை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது தன்னாலேயே அழுகி போய் அவ்வளோதான், மக்கி போயிடும், அதான் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் புதிய கன்று அடியில் முளைச்சி அதில் தான் நமக்கு மறுபடியும் பூ பூத்து குலை தள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதை தான் அவங்களும் சொன்னாங்க. சூப்பர் நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாட்டு கேட்போம். பாட்டு கேட்டுட்டு இன்னும் இந்த மாதிரி அட்டகாசமான விளையாட்டு நிறையா வச்சிருக்கேன் கேள்விகளில், அதில் நீங்கள் விளையாடலாம். இப்போ ஒரு பாட்டு.

0: அனிருத் ரவிச்சந்தர் தி குரல்கள்ல முத்தமிழினுடைய வரியில சந்தோஷ் நாராயணனுடைய இசையில அந்த அட்டகாசமான பாடல் தசரா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 27:45 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருக்கும் நபர் யார் கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க, யாருங்க
4: கூப்பிடுறீங்க?
0: கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா.
4: வாங்க மேம்.
0: நல்லமா இருக்கேன், நீங்களும் நல்லமா இருக்கீங்க நம்புறேன். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
4: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல் எளிமையா கடினமா?
4: நினைக்கிறேன்.
0: முதல் குறிப்பு, 1950களில் ஒரு பொறியாளர் 2 பிளாஸ்டிக் தாள்களுக்கு இடையில் காற்றை அடைத்து ஒரு 3D சுவரொட்டி அதாவது வால்பேப்பரை உருவாக்க முயன்றார். ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. நான் பிறந்தேன், அந்த நான் யாருங்கிறத இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா இப்ப இந்த இடத்துல?
4: வால்பேப்பர்,
0: 2 பிளாஸ்டிக் தாள்களுக்கு இடையில காற்றை அடைச்சு ஒரு சுவரொட்டி ஒரு வால்பேப்பர் மாதிரி முயற்சி பண்ணார். எதுவும் முடியலன்றீங்க, அடுத்து போகலாமா? ஓகே. ரெண்டாவது குறிப்பு, நான் உடையக்கூடிய கண்ணாடி பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை பாதுகாப்பாக பேக்கேஜிங் அதாவது பொதிந்து அனுப்ப பயன்படுத்தப்படுகிறேன். இப்ப கண்டுபிடிக்க முடியுமா?
4: மின்னணு சாதனம், ஒயர்.

0: கண்ணாடி பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நான் என்ன வச்சு தான் அதை பேக்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ கண்டுபிடிக்க முடியுமா நான் என்ன பொருள் அப்படின்னு?
1: அந்த கடல் இது மாதிரி இருக்குமே.
0: இன்னும் கொஞ்சம் இன்னும் யோசிங்க, இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அது அது மாதிரி தான், அதே மாதிரி தான்.
1: தெர்மாகோல் மாதிரி வருமா?
0: ஓரளவு வந்துட்டீங்க, பட் ஆனால் இன்னும் இன்னும் கொஞ்சம் நெருங்கணும். முடியுமா, ட்ரை பண்ணுறீங்களா? சரி, இப்போ சொல்கிற பாருங்க, இப்போ சொல்கிறேன் பாருங்க. மூன்றாவது குறிப்பு, என் உடலில் உள்ள சிறிய காற்று குமிழ்களை அழுத்தும் போது எழும் டொக் டொக் அப்படிங்கிற சத்தம் பலருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது. இப்ப சொல்லுங்க,
1: அழுத்தி
0: அழுத்தி விளாண்டிங்களா? அது என்னது, அது என்னது, பேர் என்ன?
1: அதுக்கு பேர் தான் ஞாபகம் இல்லையே.
0: அது எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: அது மேல வந்து பட்டன் பட்டனாட்டம் இருக்கும் சார்.
0: மாத்திர மாதிரி பட்டன் பட்டனா இருக்கும்ல?
1: இருக்கும், கவர் பண்ணி வரும். அது வந்து உள்ள அந்த இதெல்லாம் எலக்ட்ரானிக்கல் இதெல்லாம் வந்திருக்கும். அழுத்தி அழுத்தி பட்டாசு வெடிக்கிறது.
0: பட்டாசு வெடிக்கிறது, குழந்தை பிள்ளைங்க விளையாண்டு இருப்பாங்க, நீங்களும் விளையாண்டுறீங்க.
1: பேரனும் நானும் விளையாடி
0: அதானே ஜாலியா இருக்கும். அதுக்கு பேர் என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு தோன்ற பேர் ஒன்று சொல்லுங்க பாப்பா, அதுக்கு என்ன பேர் இருக்கும்? பிளாஸ்டிக் கவர் தான் சொல்லுமா?
1: கவர் தான் ஞாபகம் வருது.
0: அதுக்கு குழந்தைங்க எதுவும் பேர் வைக்கலையா? குமிழிகள் கொண்ட பாதுகாப்பு உரை, இது நான்காவது குறிப்பு. ஐந்தாவது குறிப்பு, நான் அழுத்தி விளையாட தோண்டக்கூடிய ஒரு குமிழி பை அப்படின்னு சொல்றேன். அதாவது பபுள் ராப் அப்படின்னு சொல்றாங்க, குமிழி பை, அதுதான் அதுக்கான பெயர். ஆங்கிலத்துல பபுள் ராப் அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்ல குமிழி, குமிழிகளா இருக்கக்கூடிய பை, அதனால குமிழி பை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா?
1: ஓகே சார், தெரிஞ்சிட்டேன். சூப்பர் சார்,
0: சூப்பர், நன்றி. கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, விளையாட்டுக்கு வந்தோடனே கண்டுபிடிச்சீங்க. பாருங்க, கடைசியில விளையாட்டுல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, பபுள் ராப் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். இது வந்து அவங்க முதல்ல வந்து ஒரு சுவரொட்டி ஒரு வால்பேப்பர் மாதிரி டிசைன் பண்றதுக்காக பிளான் பண்ணாங்க. அது ஆனா அந்த முயற்சி தோல்வி விட்டு விட்டது. அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போய் ஏதோ ஒன்று கிடைக்கும்ல, அப்படி வந்த ஒரு பொருள் தான் இந்த பபுள் ராப் அப்படிங்கிறது. தோல்வியில பிறந்த கண்டுபிடிப்பு. 1957 ஆல் ஃபீல்டிங், அதுக்கப்புறம் மார்க் செவன்னஸ், இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் இணைஞ்சு ரெண்டு பிளாஸ்டிக் தாள்களுக்கு இடையில காற்று அடைத்து ஒரு 3D வால்பேப்பரை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அப்படி ட்ரை பண்ணாங்க. பட் அந்த முயற்சி தோல்வியில் போய் கடைசியில் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பொருள் பயன்படுத்தப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இவங்க சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்களாம் எடுத்துட்டு போட்டு போகணும் அமைக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு பெரிய விளையாட்டாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம், வாங்க. வணக்கம், இணைப்பில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன். வணக்கம்
0: பூந்தமல்லி ஜி போஜராஜன் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: ஏதாவது கொடுங்க ஐயா,
0: ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்ட்டீங்க. உங்களுக்கு நான் தலைப்பு சொல்லவா, நீங்களே தேர்வு பண்றீங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, வார்த்தைகளை ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், சரியா தவிர கணித ஆட்டம், எது வேணும் உங்களுக்கு? தெரிஞ்சா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க போதும். சொல்லுங்க, வவ்வால்கள் தலைகீழாக தொங்கும் போது அவற்றின் கால்களில் உள்ள தசைகளுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் அவை தூங்கும் போது தங்களை அறியாமல் கீழே விழுந்துவிடும் ஆபத்து இருக்கு. அதான் என்னன்னா, கால் ரொம்ப அதிக கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிட்டு தொங்கணும் அப்படிங்கிறனால அதை தூங்கும் போது கால் ஏற்றி கீழே விழுந்துடும் அப்படின்னு நான் சொல்றேன். வவ்வால் வந்து தொங்கிட்டு தூங்குது இல்லையா, ரொம்ப நேரம் அப்படியே தொங்கும் போது கால்லாம் கை கால்லாம் வலி எடுத்துரும், ஒரு கட்டத்துக்கு மேல பொத்துன்னு கீழே விழுந்துரும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா? நீங்க பாத்துறீங்களா வவ்வால் எப்படி தூங்கும் அப்படின்ட்டு? அந்த மாதிரி
2: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: வவ்வால் தலைகீழ தூங்கும் சொல்லி பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம், படங்கள்ல திகிலான படங்கள்ல அதை காமிச்சிருப்பாங்க. வவ்வால்கள் தலைகீழாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நீங்க தலைகீழ என்ன, உங்களுக்கு இப்ப கையை ஊனிட்டு தலைகீழா நிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் உங்களால நிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். குத்துவைப்பா
2: முடியாது,
0: அது எவ்வளவு நேரம் நிக்கிறது இல்ல. அப்ப கை வலிக்கும் போது நாம கீழே வந்துடுறோமே, அந்த மாதிரி அதுவும் கீழே விழுமா அப்படின்னு கேக்குறது, விழுமா விழாது அதை மட்டும் சொல்லுங்க. விழுந்துருன்றீங்க? சரி, ஓகே. இது ஆனா சரியா தவறான்னு இன்னும் ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா வேற யாராவது ஆசைப்படுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு

0: தெரிஞ்சுக்கலாங்க ஐயா.
1: சரியா,
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: அவங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, நான் அஞ்சாவது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு பதில சொல்லிருக்காங்க, இன்னும் ஒரு வருஷம் கேட்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர், இப்போ ஒரு கேள்வி கொடுத்துருக்க எடுத்துக்கிறீங்களா இல்ல வேற வேணுமா?
2: சரியா தவறா கொடுங்க சார்.
0: சரியா தவறா அதான் இப்ப கேட்டிருக்கேன். அதாவது வவ்வால பத்தி ஒரு கேள்வி கேட்டேன், அதை அப்படியே எடுத்துக்கிறீங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: வவ்வால்கள் தலைகீழாக தொங்கும் போது அவற்றின் கால்களில் உள்ள தசைகளுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுவதால் அவை தூங்கும்போது தங்களை அறியாமல் கீழே விழுந்து விடக்கூடிய ஆபத்து எப்போதும் உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது கால் வந்து அங்கே பிடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா, அந்த இதை ரொம்ப நேரம் பிடிக்கும்போது கால்லாம் வலி எடுத்துரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி வலி எடுக்கும்போது கீழே விழுந்துரும் அப்படின்றேன். சரியா தவறா?
2: தவறு சார்.
0: தவறுன்னு சொல்கிறீங்க, எப்படி? என்ன காரணத்தோடு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
2: அதுக்கு வந்து வலி ஏற்படாது சார், ஏன்னா அது இயற்கையாகவே அதுக்கு ஒரு பவர் கொடுத்துருவோம் சார்.
0: ஓகே, இயற்கையாகவே அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றீங்க? நன்றி சார், நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்,
2: கலக்கிட்டீங்க.
0: அவ்வளோதான். அவங்க வந்து முதல்ல இருக்கிறவங்க கை கால் வலி எடுத்துருவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் சொன்ன உடனே ஆமாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் வந்து உறுதியாக சொல்லிட்டாரு, இல்லை அது வந்து அப்படி ஒரு அமைப்பு இயற்கையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தலைகீழாக தொங்கணும் அப்படின்னா அதில் பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்மளால் கொஞ்சம் நேரம் நேராக நிற்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழலாம் நமக்கு வரும், ஆனால் தலைகீழாக நிற்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் அதனுடைய உடல் அமைப்பு தசை நான்கள் பார்த்திங்கன்னா, கால்களில் இருக்கக்கூடிய தசை நான்கள் உடல் எடையினால் கிளைகளை தானாகவே இருகப்பற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது பூட்டு பொறிமுறை, லாக்கிங் மெக்கானிசம். இப்போ நம்ம வந்து ஒரு கிளையில் நம்ம கையை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கை வந்து தோல் சுருங்கி அழுத்தம் கொடுத்து அந்த கிளையை நம்ம பிடிச்சிட்டு தொங்கணும். ஆனால் இது வந்து நம்ம மனுஷங்களுக்கு, ஆனால் வவ்வாலுக்கு பார்த்திங்கன்னா அது தலைகீழாக தொங்கும்போது அதனுடைய உடல் எடை கீழ் நோக்கி வந்துருமா, அப்படி கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளையை இருக பற்றிக்குமா அந்த தசை நான்கள். அதுக்குன்னு தனியாக எதுவும் ஆற்றல் செலவு பண்ணவே தேவையில்லையாம். உடல் எடை கீழே தொங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தசை நான்கள் இழுக்கப்பட்டு அந்த கிளைகளை இருக பற்றி கொள்கிறது, இல்லை எந்த இடத்த பிடிச்சிக்குதோ அந்த இடத்த இருக பற்றி கொள்கிறது. எப்போ அது தலைகீழாக மறுபடியும் நிமிருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடை இழப்பு சரி செய்யப்பட்டு மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துடுது, வெளியே போகுது அப்படிங்கிறது தான் அந்த வவ்வால் தொங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். சரிங்களா? ஓகே, இன்னும் ஒருவற்றை கேட்கலாமா? வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம், மாலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேரை சொல்லுங்க சார். ராணிப்பேட்டை வெங்கட்.
3: அதனால அது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சரி, அதுவே மூச்சுட்டு பறக்கும் போது வரைக்கும் அது வந்து பூமியோட புவியீர்ப்பு விசை வந்து அந்த ஒர்க் அதுக்கு ஆகாது, கட்டுப்படாது.
0: சூப்பர் சூப்பர். அதாவது அது கால்கள் வந்து இறுக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறது தான் அந்த இடத்துல நீங்க சொல்ல வரீங்க. புவி பிரிசையினாலையும் கூட அது வந்து கீழே விழுகாது அப்படின்றீங்க, அப்படி இல்லையா? சூப்பர். அதாவது இதுல என்ன கூடுதல் ஒரு தகவல்னா,
3: நம்ம போன வாரம் பள்ளிக்கு சொன்னமே அதேதான் இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான். இதுல வந்து தசை நான்கள் வந்து எடை கீழே வரதுனால இறுக பிடிச்சிக்குது அப்படிங்கறதா விஷயம். சில நேரத்துல அது இறந்து போனாலுமே கூட அப்படியே தொங்கிட்டு இருக்குமா. இதுதான் இன்னும் கூடுதலான தகவல்கள். அதெல்லாம் நீங்க யாராவது சொல்லுங்க, எதிர்பார்த்தா பரவாயில்ல. சரி, உங்களுக்கு என்ன என்ன கேள்வி வேணும், இதேதான் வேணுமா வேற வேணுமா?
3: இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஒண்ணு கமிஷனுக்கு ஒண்ணும் ரெடி ஆகல.
0: ஓகே,
3: சரியா தவறவே சொல்லிடுங்க.
0: சரியா தவறவே சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இப்ப நாய் பூனை எல்லாம் நீங்க வீட்டுல வளர்க்குறீங்களா, வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் வளர்த்துருக்கீங்களா? சரி, ஓகே, இருந்தாலும் நம்ம கேட்க தான் போறோம். நாய் பூனைகள் வந்து திடீர்னு சில நேரங்களில் புற்களை சாப்பிடும், பாத்துருக்கீங்களா? புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா நாய் பூனை, பூனைலாம் பாத்தீங்கன்னா அந்த புலியோட ஒரு வகை குடும்பத்துல இருந்து பூனையில இருந்து தான் புலியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாயும் பூனையும் திடீர்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல புல்ல சாப்பிட்டு இருக்கும். அது வந்து அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். அது என்ன காரணம் அப்படின்னா, அவற்றின் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு நான் சொல்றேன். அதான் உடம்புல சத்து குறைவுனால புள்ள தின்னு சத்தை ஏத்திக்குது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
3: அது வந்து தவறுதான். ஆனா அது வந்து பொழுதுபோக்கு கோசரம் என்ன பண்ணோம்னா, அதுல மேல பனித்துளி எல்லாம் விழுந்திருக்கும், அது பண்ணும் போது அது வந்து ஆட்டிட்டு இது பண்ணும் போது அந்த சில்லுல வந்து அது சாப்பிடும். மேல் புல் ஒண்டிதான் சாப்பிடாது.
0: ஓகே, இப்ப நீங்க வந்து சொல்றது வந்து பொழுதுபோக்காக சாப்பிடுது அப்படின்றீங்களா?
3: ஆமா,
0: இது புதுசா இருக்குங்க. ஓகே, பொழுதுபோக்கு ஒரு ஜாலிக்காக புல்ல சாப்பிடுது
3: சார். எல்லாமே சாப்பிடாது, அதுக்குன்னு ஒரு மூடு வரும்போது ஒண்ணுதான் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடாது.
0: சூப்பர்.
3: ஒரு டைம் வரும்போது தான் நீங்க எல்லாமே நீங்க வெயிட் பண்ணி

0: தான் சாப்பிடாது.
1: நாய்,
0: பூனை, ஈவன் இது கூட இன்னொன்னு கூட நான் பார்த்துருக்கேன், கிளி கூட வந்து கட் பண்ணி சாப்பிடும்.
1: ஓகே, சூப்பர், நல்ல நல்ல டிசைன் டிசைனா யோசிக்கிறீங்க. நீங்க சொன்ன பதில் தவறு என்பது மிகச்சரி, ஆனா காரணம் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அதாவது என்னன்னா, காரணத்தை நானே சொல்லிடுறேன். இது வந்து ஊட்டச்சத்துக்காக இது சாப்பிடல, பொழுதுபோக்காகவும் சாப்பிடல, அதாவது ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன், அதாவது சுய மருத்துவ முறை. அதாவது வயிற்றுல ஏதாவது செரிமான பிரச்சனை இருக்கு, நச்சுத்தன்மை உணர்ந்ததை ஏதாவது ஒன்று உள்ள போயிருச்சு, இல்ல தலைமுடி உள்ள போயிருச்சு, உடம்பெல்லாம் நக்குது இல்லையா, நாய் பூனையெல்லாம் முடிகள் போயிரும், இல்ல வேற ஏதாவது விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் உள்ள போயிரும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா, இந்த புல்லை சாப்பிட்டுதான் வெளியே கக்கி எடுத்து வயித்த கிளீன் பண்ணும். இதுதான் அதனுடைய அறிவியல். சூப்பர், நன்றி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அவ்வளோதான், இனிமே வந்து நாய் பூனைலாம் புல்லு சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு முடியாது என்னத்தை சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரத்தில் சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போனது எல்லாமே வெளியே வந்துடும். இதுதான் அது உள்ள இருக்கக்கூடிய விஷயம். சரி, அடுத்து ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை தட்டாட்டம் தாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற மெதச்சா கெட்ட பயசா ரெடியா இடிக்கும்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய அட்டகாசமான குரல்களில், விவேக் அவருடைய வரியில் அனிருத் ரவிச்சந்தர் தான் இசை. அந்த அருமையான பாடல் பேட்டை படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.6

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: நான்கு மணி 45 நிமிடம் 42 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் தமிழில் விளையாடு ஆட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல.
3: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க. பொருந்தாதது, அதாவது வேற்றுமை. ஓகே, எளிமையா கடினமா? மூன்றாவது வார்த்தை பதியம் போடுதல், அதாவது லேயரிங் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. நான்காவது வார்த்தை விதை மூலம் நடவு செய்தல். இது நான்கில ஏதோ ஒன்று வேறு வேறுபட்டிருக்கு, என்ன வேறுபட்டிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மொட்டுக்கட்டுதல், ஒட்டுக்கட்டுதல், பதியம் போடுதல், விதை மூலம் நடவு செய்தல்.
4: விதை மூலம் நினைக்கிறேன்.
3: ஏன், என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
4: மொட்டுக்கட்டுறது,
3: பதியம் போடுறது,
4: இது விதை போடுறது, விதை போட்டு நம்ம செடி முளைக்க வைக்கிறது.
3: ஓகே, மத்ததெல்லாம்
4: சொல்லிட்டீங்க.
3: வாழ்த்துகள். விதை மூலமா பண்ற தனிப்பட்ட முறையில அது முற்றிலும் தனியான ஒரு தாவரம். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்லலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வது மூலமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு முளைப்பு முறை அது. சூப்பர், கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி.
3: அதாவது இந்த ஒட்டு கட்டுறது, மொட்டு கட்டுறது அப்படின்னு சொன்னால இதெல்லாம் வந்து அந்த செடி வளர்க்குறவங்களுக்கு, பூச்செடி வளர்க்குறவங்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது மாங்கன்று அந்த மாதிரி கண்ணுலாம் வளர்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மொட்டு கட்டுறது அப்படின்னா உடல் வழி இனப்பெருக்க முறை. அதாவது ஒரு தாவரத்தில் ஒரு சின்ன ஒரு மொட்டை மட்டும் எடுத்து வேறொரு செடியினுடைய தண்டில், அதாவது டீ ஷேப்பில் நம்ம வந்து பிளவுபடுத்தி அதுக்குள்ளே வச்சு வளர்க்குறது. இது ரோஜா பூ இந்த மாதிரி செடிகளில் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை பெருக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுகிறது. ஒட்டு கட்டுறது அப்படின்னா என்ன? இரண்டு தாவரங்களின் பகுதிகள், அதாவது ஒரு தாவரம் இருக்கும், இன்னொரு தாவரம் இருக்கும், அது ரெண்டையும் வந்து வேர், அதாவது வேர்க்கட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து ஓரளவு இன்னொரு தாவரத்தினுடைய உயரமாக இருக்கக்கூடிய ஒட்டுக்காம்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை எடுத்து ரெண்டையும் ஒன்றா வளர்க்குறது. மா, கொய்யா, இது ரெண்டையும் லிங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் புதுசு புதுசு கேட்டகரி ரகங்கள்லாம் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது. அதான் ஒட்டுக்கட்டுதல். அப்புறம் பதியம் போடுறது அப்படின்னா தாய் தாவரத்துடைய கிளையை பிரிக்காமையே வேர் வர வைக்கக்கூடிய ஒரு முறை. கிளையை எதுவும் பெருசாக பண்ணாமல் அதிலருந்தே மறுபடியும் ஒரு செடியை கொண்டு வர முடியும், இல்லை ஒரு தாவரத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த முறையாது. இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகை, எலுமிச்சை இதெல்லாம் வந்து 100% வெற்றிகரமான நாற்றுகளை பெற இந்த முறைகள் பயன்படுகிறது. விதை மூலம் நடவு செய்தல் நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலின இனப்பெருக்க முறை. அதாவது பூக்களில் ஆண் பெண் இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கும், அது ரெண்டும் இணைஞ்சு மகரந்த சேர்க்கை, கருவுறுதல் இதெல்லாம் நடைபெற்று ஒரு விதை உண்டாகிறது. மற்ற முறைகள்லாம் விதை ஏற்கனவே விளைஞ்சிருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ். இதுதான் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வேகத்தில் அவங்க கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை, இணைப்பில் வந்துடுங்க பேசலாம்.
1: இனிய மாலை வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யாருங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: மதுரா குளத்தூர் பாலு.
0: மதுரா குளத்தூர் பாலு, சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து கணிதம் கொடுங்க சார்.
0: கணிதம் எளிமையா கடினமா வேணுமா?
1: எப்படி வேணாலும் கொடுங்க.
0: எப்படி வேண்டுமானாலும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்காகவே கொஞ்சம் மீடியமாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனமே வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 8 மிஷின் இருக்கு. 8 மிஷின் வச்சு நீங்கள் ஒரு போர்டு, ஒரு டிவி, டிவிக்கான போர்டு தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி டிவியில் நிறையா டிவிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு போர்டு இருக்கு இல்லையா, சர்க்கியூட் போர்டு.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி தயாரிக்கிறது உங்கள் கம்பெனி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 8 மிஷினை வச்சு 400 பலகைகள், அதான் 400 மின்னணு பலகைகளை தயாரிக்கிறீங்க. நீங்க வந்து இதெல்லாம் இப்படி உற்பத்தி பண்றதை பார்த்து நிறைய பேர் உங்களை தேடி வர்றாங்க. பத்தல எல்லாம் வந்து நீங்க உற்பத்தி பண்றது அவங்களுக்கு பத்தல. திடீர்னு என்ன பண்றீங்க, அந்த 8 மிஷினை 12 மிஷினா உயர்த்துறீங்க. இப்ப எவ்வளவு பலகைகள், எவ்வளவு சர்க்கியூட் போர்டு உங்களால தயாரிக்க முடியும், இதான் கேள்வி. நான் மறுபடியும் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, 8 மிஷினை வச்சிருக்கீங்க, 8 மிஷினை வச்சு 400 டிவிக்கான போர்டு தயாரிக்கிறீங்க. ரொம்ப வரவேற்பு அதிகமா இருக்கு. திடீர்னு 8-12 மிஷினா மாத்துறீங்க. இப்ப உங்களால எவ்வளவு போர்டு தயாரிக்க முடியும், அதுதான் கேள்வி.
1: 600 போர்டு.
0: சூப்பர், எனக்கு விளக்கமா சொல்லிருங்க சீக்கிரம். அப்படியே சுருக்கமா சொல்லுங்க.
1: ஆமா, 400 போர்டு தயார் பண்றப்போ ஒரு மிஷினுக்கு வந்து 50 போர்டு வருங்க.
0: 50 போர்டு, சூப்பர்.
1: சரிங்களா, 12 அஞ்சு 60
0: அப்படின்னா 600. அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப ஈஸியா இருக்கா?
1: நன்றி.
0: கணக்கு சொல்லும் போது குழப்பம், அதுக்கெல்லாம் குழம்பிடக்கூடாது சரிங்களா. கலக்கிட்டீங்க பாலு சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: ஓகே, நன்றி. இப்படிதாங்க கணக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி பாருங்க, எப்படி சும்மா கீழே கீழே ஆன்சர்லாம் சொல்லி கீழே கீழே கேச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பர், சந்தோஷமா இருக்குது. இப்போ பாட்டும் அதே கொண்டாடுற விதமா வந்துட்டு இருக்கு.

0: சும்மா கீழி.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில், விவேக்கினுடைய வரியில, அனிருத் ரவிச்சந்தரனுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் தர்பார் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 FM. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேர் தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை
4: தோசை அப்போ வடதானே, ஆள பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழித் தருவேன் இன்பம், ஒத்து தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
6: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 56 நிமிடம் 53 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம், வாழ்க
1: வளமுடன் மடிப்பாக்கம் கோபாலன். நலமா இருக்க, நீங்களும் நலமா இருக்கீங்க நம்புறோம். சூப்பர், முதல் முறையா வந்திருக்கீங்க,
7: ஆரோக்கியமா இருக்கேன்.
1: சூப்பர், சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லிருங்க. சரியா தவறா? ஈஸியா, ஓகே, ரொம்ப எளிமையாவே குடுக்கறேன். இப்போ இதெல்லாம் வந்து நாய் பூனை பத்தி எல்லாம் சொல்லியாச்சு, அடுத்து இப்ப மரங்களை பத்தி கேட்க போறேன். மரங்களை பத்தி தான் இப்ப கேள்வி. மரங்கள் தங்களுக்குள் வேர்களின் மூலமாகவும் மண்ணிற்கு அடியில ஒரு பூஞ்சை காளான் இருக்கு, மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லி ஒரு காளான் இருக்கு, அவைகள் மூலமாகவும் ஒரு நெட்வொர்க் மாதிரி அடியில, அதாவது மண்ணுக்குள்ளேயே ஒரு நெட்வொர்க் மாதிரி தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது மரங்கள் வந்து தனித்தனியா இருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கோம், பட் அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அடியில ஒரு பூஞ்சை காளான் இருக்குது, அது மூலமா பெரிய ஒரு நெட்வொர்க்கே அமைச்சு அந்த ஏரியாவுடைய எல்லா மரத்தையும் அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா?
7: சரிதான் நினைக்கிறேன்.
1: சரிதான் நினைக்கிறீங்க? நான் சொன்னா சரியா இருக்கும்ன்றீங்களா?
7: சரியா இருக்கும்,
1: சரியா இருக்கும். ஓகே, உறுதியா சொல்லுங்க. மரங்களுமே மண்ணிற்கு அடியில ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னலை கொண்டிருக்கிறது, இன்னொரு மரத்தோடு தொடர்பு கொண்டு அதால பேச முடியும். பேச முடியுமா? நம்மள மாதிரி பேச முடியுமான்னு கிடையாது. அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூஞ்சை காளான் அது வந்து அடியில் இருக்குது. அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு நெட்வொர்க் மாதிரி அமைச்சிக்கிட்டு எந்த மரத்துக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து தேவை, எது எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, எது எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்ல வளர்ந்தவைகள் ஒரு ஓரளவில் இருக்கும், சின்ன சின்ன மரங்கள்லாம் நிழலில் இருக்கும்போது அதனால் வளர முடியாது. அதனால் இந்த மரங்கள் என்ன பண்ணுன்னா தங்களுடைய ஊட்டச்சத்துக்களை அந்த பூஞ்சை காளான்கள் மூலமாக அந்த குட்டி குட்டி குட்டி செடிகளுக்கும் அனுப்பி அதை வளர்வதற்கு உதவி பண்ணுது. அதே போல் நோய் தாக்குதல் ஏதாவது வந்துச்சாலும்

என்ன ஒருத்தங்க அட்டாக் பண்ணிட்டான், நீ உஷாராயிரு அப்படின்னு சொல்லி பக்கத்து மரத்தை எச்சரிக்கை பண்ணுறதுக்கும் இந்த வலைப்பின்னலை அது வந்து பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ மரங்கள் வந்து நம்மளை மாதிரி பேசிக்கலனாலும் அவைகளுக்குள்ளே உள்ளுக்குள்ளாக மண்ணுக்குள்ளே பேசிக்கொள்கிறது வேர்கள் மூலமாக. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். சரி என்பது சரியான பதில். இது வரைக்கும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நாம் மறுபடியும் இன்னும் 6 மணிக்கு நம்ம வந்து அதை அடுத்து வரக்கூடிய பக்தி மாலையில் சந்திக்கலாம். இப்போதைக்கு நானும் இங்கிருந்து கிளம்பிக்கிறேன். அழைத்து பதில் சொன்ன எல்லோருக்கும் நன்றி. இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளார். நாட்டில் தேவையான அளவுக்கு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். தாவேக்கு ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக்கா அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 5:02 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
5: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
6: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல, அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ்.
7: ஆசை தோசை அப்போ வடதானே, ஆள பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பள ஆசை.

0: ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
1: அழகே இன்பம் அழித்தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவா இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 க்கு.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வித் பாரத் தமிழ் 102.3. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான மாலை பொழுது. இப்போ மாலை பொழுது நேரம் 5:10 ஆகிட்டுருக்கு. அந்த மறுபடியான மாலை வேளையில் பூந்தென்றல வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, அப்படியே 28ஆம் தேதி வந்துருச்சு, 1ஆம் தேதி வரப்போகுது. அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தா நிறையா பர்ச்சேஸ்லாம் இருக்கும். பேக் வாங்கணும், வருஷா வருஷம் பேக்கு, ஷூ, ஸ்லிப்பரு, செருப்பு, பென்சிலு, பேனா, அட்டை, பாக்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருவோம். அதுனா ஒரே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது உடச்சும் போட்டுருவோம். அப்படிலாம் இருந்தால் தானே அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு. அப்படி நிறையா வந்து இந்த 1ஆம் தேதி அப்படின்னாவே வந்து பட்ஜெட், நம்ம வீட்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது 1ஆம் தேதியாக இருக்கலாம். இப்போல்லாம் எக்ஸாக்டாக 1ஆம் தேதி சேலரியை தானே நிறைய பேருக்கு ஒவ்வொரு டேட்டில் வந்து சேலரி அப்படின்றது வருது. அப்படி நம்ம பட்ஜெட் அப்படின்றது மாதம் மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். என்னப்பா இந்த மாதம் கிட்டத்தட்ட 5 கல்யாண பத்திரிகை வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் 500 மொய் எழுதியிருக்காங்க, ஆளுக்கு 200 சேர்த்துறதுனாலும் 2 x 10 = 2500 போயிட்டு வர்றதுக்கு ஒரு 2500 எதுவும் வாட்டப்படுமா, இல்லை ஊரில் ஒரு சித்தப்பாட்டை சொல்லி போய் ஓட்டுற சொல்லலாமா மொய்யை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம்ல. ஸோ அப்படி மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து எப்படி நாட்டுக்கு பட்ஜெட்டும் நமக்கும் வீட்டுக்கும் பட்ஜெட் போடுவோம். அதில் வந்து முன்னாடி பட்ஜெட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதுவாங்க, காப்பருப்பு, ஊப்பருப்பு, ஏன்னா இங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல. ஸோ காப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஊப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வாக்கடலை, வறுக்கடலை அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் சோப்பு, அப்புறம் எண்ணெய், இந்த மாதிரிலாம் போட்டு பட்ஜெட் போட்டு போயிடுவாங்க. அதுவே 1797 வந்து நிற்கும். அடேங்கப்பா அண்ணே, 1500 தான் இருக்குது, 250 அடுத்த மாதம் தட்டுமா அப்படிலாம் சொல்லிட்டு வருவோம்ல. ஸோ இப்படி தான் நம்ம பட்ஜெட் இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுடைய பட்ஜெட்ஸில் புது புது பொருட்கள், புது புது செலவுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா. நம்ம வீட்டில், உங்கள் வீட்டில், நீங்கள் பொதுவாக சொல்லாதவங்கன்னா உங்கங்க வீட்டில். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசார்ஜ் அப்படின்னு ஒன்று அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 399 அன்லிமிட்டட் டேட்டா பேக்கேஜ் போடுங்க, ஒரு நாளைக்கு 1.5 GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 4 இல்லைனா 5 செல்ஃபோன், ஒருத்தவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் தானா, எங்கள் வீட்டிலலாம் 2-3 வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 300 வச்சுக்கிட்டிங்கன்னா 4 பேர்த்துக்கும் 4-3 1300 அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்து நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ மொபைல் ரீசார்ஜ்னு ஒன்றுலாம் நமக்கு புது புது வரவுகள், புது புது செலவுகள். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு தனியாக பட்ஜெட். இப்போ இங்கே எங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்நாக்ஸ் செக்ஷன் ஒன்று போய் அங்கே ஸ்நாக்ஸ் எடுத்து போகிறது, இந்த மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் ஒரு பட்ஜெட்டு. அப்புறம் சினிமா, தேட்டரு, ஹோட்டல், இது ஒரு பட்ஜெட்டு. அப்புறம் டூரு, அட்வென்ச்சரு, ட்ரெக்கிங், ட்ராக்கிங்னு அது ஒரு பட்ஜெட்டு. இப்படி மாதம் மாதம் வந்து நம்ம பட்ஜெட்டில் புது புது செலவுகள், புது புது பொருட்கள் வருது. அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் மாத பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய புது புது பொருட்கள் என்ன, புது புது வரவு இந்த மாதம் இல்லை பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ற என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் மாத பட்சத்தில் இன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்றிருக்கிற புது புது பொருட்கள் அல்லது செலவுகள் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணூல் பக்கத்தில் நான் இன்னைக்கு டேட்டில் கமெண்ட் போட்டிருக்கேன், பூந்தென்றல் 28 மே. அங்கே உங்களோட பதிலில் கமெண்ட்டாக கொடுக்கலாம். வேண்டுகோளாக நிறைய காலையிலேருந்து தொடர்ச்சியாக காலர் ஷோஸ்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. நம்மளுடைய நேயர்கள் வந்து பெருந்தன்மையாக பெரிய மனசு பண்ணி புது புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா

0: நம்மளும் பேசும்போது அவங்க குரலை கேட்கும்போது நமக்கு இனிமையாக இருக்கும். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்டை நிச்சயமாக சொல்லலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வீணா பேசுறேன், அடையார்லேருந்து.
0: வீணா அடையார்லேருந்து சொல்லுங்க. வீணா
1: என்ன சொல்லணும்?
0: என்ன மாலை வணக்கம் சொல்லலாமா?
1: மாலை வணக்கம்.
0: என்னென்ன புது பொருட்கள்லாம் வந்திருக்கு, புது புது செலவுகள்லாம் வருதுன்னு
1: நினைக்கிறீங்க?
0: அப்புறம் அந்த டேப்லெட்ஸ் அதுக்குனே தனியா ஒதுக்க வேண்டியதா இருக்கு. ரீசார்ஜ். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்க புது புது செலவுகள், புது புது பட்ஜெட்ல இருக்கிற பொருட்கள் இல்லையா?
1: ஆமா.
0: சூப்பர். இது உங்க வீட்ல இருக்கிற ஓடிடி ரீசார்ஜ் இதெல்லாமே புது செலவா இருக்கு?
1: புது செலவா இருக்கு. ஆமா,
0: புது செலவு நிறைய செலவாவும் இருக்கு. எல்லாரும் வச்சிருக்காங்க, என்ன பண்றது?
1: ஆமா, ஒரே நிமிஷம்.
2: இதுல இன்னொன்னு புதுசா இப்ப வந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெமரி
0: புதுசு புதுசா வருது பட்ஜெட்ல, மாசம் மாசம் செலவு. ஓகே, உங்க பேரு சார்? அருண். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப சூப்பராக பேசினாங்க. ரீசார்ஜ், ஓடிடி ரீசார்ஜ் அது பண்ணுறோம், அதுக்கு ஒரு செலவாகுது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெயிலில் இன்டர்நெட்டில் ஸ்டோர் பண்ணோம்னா, ஸ்டோர் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் காசு கட்டுங்க, அப்போ தான் இன்னும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம மெமரியை வந்து எப்படிலாம் அங்கே போயிட்டு பயன்படுத்துறது, இதெல்லாம் புது புது செலவுகளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை, பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். பாட்டு வந்துட்டுருக்கு. முதல் பாட்டாக கூலி படத்துலேருந்து பவர் ஹவுஸ் பாட தான் வந்துட்டுருக்கு. அனிருத்தோட மியூசிக்கில் அறிவு மற்றும் அனிருத் உங்களுடைய குரலில் தான் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கிறது முழுமையான ஆட்டம், அதுதான் கொண்டாட்டம்.

0: ஜெகத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய மாச பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள புது புது பொருட்களாக இருக்கலாம், இல்லை புது புது செலவுகளாக இருக்கலாம். பொருட்கள் அப்படின்னும்போது முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசி, இல்லை உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் போடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக மளிகை பொருளில் வந்துடும். அதை கிண்டி சாப்பிட்றோம் சாப்பிடல அதெல்லாம் வேறு விஷயம், இருந்தாலும் வாங்கி போட்டுறோம் என்னப்பா அப்படி சொல்லிட்டு. இந்த நூடுல்ஸ் அப்படின்றதுலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பட்ஜெட்டில் வரக்கூடிய புது புது பொருட்கள். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ் அப்படின்றது தாண்டி நிறைய சாக்லேட்ஸு, அப்புறம் அப்போ போகிறப்பெல்லாம் ஒரு பொம்மை, இந்த மாதிரி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் டாய்ஸுக்குன்னு வந்து ஒரு பட்ஜெட் போட்டு மாச பட்ஜெட்டுக்குள்ளே அதெல்லாம் வந்துடுது. அப்படி உங்கள் வீட்டு மாச பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிற புது புது பொருட்கள் இல்லைனா புது புது செலவுகள் அப்படின்றது என்ன, இந்த ஓடிடி ரீசார்ஜு அப்படின்றதுலாம் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம். எம்பி ரவிச்சந்திர, எஸ் நகர், 52 சார். சார் இது எங்க வீட்டுல இல்ல சார், ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 6 ஃபங்க்ஷன் தான் போவாங்க சார்.
1: அவ்வளவுதானா?
2: வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது, 25 வருஷமா போறாங்க.
1: 6 ஃபங்க்ஷன் தான் போவாங்களா?
2: அப்புறம் நான் கடைக்கு அமிச்சா அவங்க எடுத்துவாங்க சார், அது ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ்.
1: ரெண்டாவது
2: ரேடியோ கட்டிச்சுன்னா அந்த ரேடியோ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னா அதுக்கும் ஒரு ஆட்டோ சார்ஜ் அளவு கொடுத்தாகணும் சார். டேப்லெட் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க தலைவடிக்கிட்டுங்கன்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். கம்மியா கொடுத்தா இதெல்லாம் சாதாரண ஆளுக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ரேட் உனக்கு தெரியல.
1: ரொம்ப நன்றி. அதுக்குள்ள போனா பட்ஜெட்டை பத்தி தான் உங்க மாச பட்ஜெட் தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ அதுக்கு இருக்கிற நிறைய குறைகள் அதெல்லாம் நம்ம அடுத்ததான் பேசிப்போம். பட் இருந்தாலும் மாச பட்ஜெட்ல வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் புது புது பொருட்களா இருக்குப்பா, புது புது செலவுகளா இருந்துட்டு இருக்குப்பா. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்து ஃப்ரீ பண்ணணும், நீங்க அதை இப்போ கான்சியஸா வந்து ஃப்ரீ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல. ஏதோ நம்ம சுதாகர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஆமா என் டேட்டாலாம் இப்போ நான் நிறைய ஃப்ரீ பண்ணிட்டே இருக்கேன், அதுக்குன்னு ஒரு பே பண்ண வேண்டியதா இருக்கு. நீ சொல்லும் போதுதான் அதுக்குன்னு தனியாக நம்ம பே பண்ணி அப்புறம் ஒரு டேட்டா ஃப்ரீ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்படி மாச பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புது புது செலவுகள், புது புது பொருட்கள் என்ன? வணக்கம் வித் பாரதி தமிழகம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். மனசுக்குள்ள இருக்கும்ல ஒரு செலவு.
2: ஆமா, அது உங்களுக்கு முன்ன பிள்ளை தான் வருது, உங்களுக்கு காரணம் கிடைக்கும். விலைவாசி முன்ன பிள்ளை ஏறுது, முதல் வாரத்துல ஒரு நாள் ஒரு விலை வச்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு விலை ஏறிடுது.
1: இல்ல நம்ம அதை விலைவாசி அதுக்குள்ள போல, நம்ம மாச பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா எல்லாரும் வீட்டுல வந்து போன் வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம போடணும்ல, இந்த மாசம் ரீசார்ஜ் 1299 அப்படின்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணல, ஓடிடி அதுக்குன்னு ஒரு ரீசார்ஜ், இத்தனை சேனல்ஸ், இத்தனை சேனல்ஸ் இருந்தா இவ்வளவு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசார்ஜ் அப்படின்றது நம்ம போடுவோம். அப்புறம் இல்லைனா நீங்க ஏதாவது கேம்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து இப்பெல்லாம் வீட்லயே கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கன்னா அந்த கேம்ஸுக்குன்னு ஒரு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல கடைக்கு போனா நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ் அதெல்லாம் நம்ம புது புது பொருளாக வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். வணக்கம் வித் பாரதி தமிழகம், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பத்மாவளி சார்.
1: சொல்லுங்க பத்மாமா,
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
3: இப்பதான் சார் வச்சா? சொல்லுங்க சார்.
1: இப்பதான் வச்சீங்களா?
3: ஆமா சார்.
1: நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்படியா, தொடர்ச்சியா கேளுங்க. வணக்கம் வித் பாரதி தமிழகம், என்ன அடுத்த

லைனில் இருந்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஸோ அப்படியே ஃபேஸ்புக்கில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். லைனில் வந்துட்டு டப்புன்னு கட் ஆகிட்டு ஓடிட்டாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய மாத பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிற புது புது பொருட்கள் அல்லது புது புது செலவுகள் என்ன எங்கள் வீட்டில் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் கொடுத்துருக்கீங்க. மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் கொடுக்குற எல்லாருக்கும் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட. சிகேஎன் வெப்பேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் ரூமில் வந்து ரொம்ப ஒரே இந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்கிறதால ஏசின்னு ஒன்று போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஏசின்னு ஒன்று வர்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் புது புது செலவுகள். அது வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப புழுக்கமாக இருக்குதே. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனு டிவி இதெல்லாம் தாண்டி ஒர்க் ஃப்ரம் மோடு வந்ததுக்கப்புறம் ஏசி அப்படின்ற ஒன்று வந்து இருந்தால் தான் அந்த ஆஃபீஸில் நம்ம வந்து இந்த வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 10 மணி ஆஃபீஸுக்கு 9:30 வந்துடுவாங்க, திருப்பி சாயந்தரம் போகிறது 6 மணிக்கு மேலே தான்.

மாலை வணக்கம், வாழ்த்துக்களோட சிகேஎன் வெப்பேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் ரூமில் வந்து ரொம்ப அப்படியே இந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்கிறதால ஏசின்னு ஒன்று போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஏசின்னு ஒன்று வர்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செலவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் புது புது செலவுகள், அது வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப புழுக்கமாக இருக்குதே. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனு டிவி இதெல்லாம் தாண்டி ஒர்க் ஃப்ரம் மோடு வந்ததுக்கப்புறம் ஏசி அப்படின்ற ஒன்று வந்து இருந்தால் தான் அந்த ஆஃபீஸில் நம்ம வந்து இந்த வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 10 மணி ஆஃபீஸுக்கு 9:30 வந்துடுவாங்க, திருப்பி சாயந்தரம் போகிறது 6 மணிக்கு மேலே தான். அடாடாடா என்ன பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கப்பா நீ அப்படின்னு சொன்னால் ஏசிக்காக தான். வெளியே எங்கப்பா புழுக்கத்தில் போகிறது, அப்படியே ஏசி குழு குழுகுளுன்னு இருக்குல்ல, ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறமோ இல்லையோ, ஏசி இருக்கும்போது சும்மா போயிட்டுலாம் வருவோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படிலாம் போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஏசி அப்படின்றது வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணதில் அது ஒரு புது புது செலவுகளாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தா பாட்டு வந்துட்டுருக்கு, தொடர்ச்சியாக கேளுங்க. தேரா இஷ்க் மீன் என்ன அப்படி ஒரு பாட்டாக ஹிந்தி படம் மாதிரியே இருக்கே, அப்படி தான் இருக்குது, ஆனால் பாட்டு தமிழில் தான் இருக்கும். ஏரமான் அவருடைய குரலில் அவருடைய இசையில் கண்ணே கண்மணியை பாடுறதா வந்துட்டுருக்கு. மஷுக் ரஹ்மான் இவங்களுடைய வரிகளில் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பூந்தன்றில் பேசிட்டு இருக்க டாபிக் தலைப்பு என்னன்னா, உங்களுடைய மாச பட்ஜெட்டில் இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழலில் இடம்பெற்றிருக்கிற புது புது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இல்லை செலவுகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். புது புது செலவு என்ன, பாரம்பரியமா நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க சில பொருட்கள், இப்ப இந்த பொருட்கள் எங்க வீட்டுல புதுசு புதுசா இருக்குப்பா அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்.
2: புதிய பொருள்
1: ஏதாவது ஒரு புதுசா டிரஸ் வருதுன்னா உடனே வாங்கிடணும். அது ஏத்தா தான் வந்து என் மனசே ஒரு ஆறுதலா இருக்கும்ன்றீங்களா? அது ஓகே, அது உங்க விருப்பம். பட் இருந்தாலும் வந்து ஒரு ட்ரெஸ் அடிக்கடி எடுத்துறீங்க நீங்க. ஓகே, சூப்பர். இது மாதிரி சொல்லும் போது நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றது வந்து இது நமக்கு தெரியாமே, கண்ணுக்கு தெரியாம நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நெட்ல அப்படியே சர்ஃப் பண்ணிட்டு இருப்போம்ல, உலாவி விட்டு இருப்போம்ல, அந்த உலாவிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சது இல்லை, நம்ம மனசுல என்ன நினைக்கிறது, எப்படிதான் அவங்க காட்டுறாங்கன்னு தெரியாதுப்பா. ஸோ அந்த மாதிரி காட்டுறப்ப டப்புன்னு வந்து சரி ஆர்டர் போட்டுருவோமே, ஒரு ஆர்டர் வருது அந்த டேஸ் இந்த டேஸ் எல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி அந்த டேஸ் இந்த டேஸ்ன்னு போடும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நம்ம வந்து வாங்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல போயிட்டு இருக்கோம். அடுத்து நேர் வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
3: அது வந்துச்சு. ஹலோ,
1: வணக்கம்.
3: ஆனந்த் சார்
1: சொல்லுங்க. ஆனந்த் சார்,
3: ஏசி பிக் பண்றதுக்கு அதுக்கு செலவு அதிகமாகுது, அப்புறமேட்டு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கு செலவு அதிகமாகுது, இடையில எங்கேயாவது இப்ப இதுக்கு போனோம்னா மார்க்கெட்டு போனா அங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் வாங்க வேண்டி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சார், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும்.
1: அதாவது முன்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு போனா அந்த திட்டத்துல இருக்கும், இப்ப பிளான் இல்லாம அங்க என்ன பாக்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணுது, அது எக்ஸ்ட்ரா.
3: ஆமா,
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. இவர் சொல்ற கால கான்செப்ட் எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ட்ரெஸ் வாங்க போவோம், அப்போதான் நமக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நமக்காக போய் ட்ரெஸ் தேடுற அன்னைக்கு ஒன்று கூட செட்டாது, 3 மணி நேரமா ஏறி இறங்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது வேதாவரியே அப்படி ட்ரெஸ் எடுக்க போனோம்னு வச்சிங்களேன், நமக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும், எடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணும். வணக்கம் வித் பார் தமிழ்.
4: ஹலோ, வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: மகிழ்ச்சி. ஆனந்த் சார், எனக்கு இங்க நெட் கிடைக்கல, எனக்கு டாபிக் சொல்லுங்க.
1: டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மாச பட்ஜெட்ல இன்னைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய புது புது பொருட்கள், புது புது செலவுகள்.
4: புது செலவுகள்னா ரெண்டு, ஒன்னு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அதிகமா செலவு பண்றேன், ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அப்படின்னு.
1: இப்பலாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா?
4: என்ன ப்ரோ?
1: டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? இப்பலாம்
4: டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு, அதற்கும் ஜாஸ்தி செலவாகுது. நான் பெங்களூர்ல ஒர்க் ரிலேட்டடாக நான் கம்பெனியில இருக்கிறதுனால எனக்கு சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இப்ப சிலிண்டர் ரேட் அது இதெல்லாம் கொஞ்சம்
1: அதுக்குள்ள நம்ம போக வேணாம், பட் இருந்தாலும் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை மட்டும் நம்ம பேசலாம்.
4: அதுதான், அது நான் காசு செலவு பண்றதுனால, அதுக்கு செலவு பண்றதுனால என் பட்ஜெட் இடிக்குதுன்னு சொல்லுவேன்.
1: ஓகே, சோ ஹோட்டல்ஸ்க்கு வந்து அதிகமா போறது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா,

0: இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து புது புது வரகளாக செல்ஃபோன் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், ஓடிடி ரீசார்ஜ், அப்புறம் இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸு, ஆன்லைனில் கேம்ஸு, ஆப்புக்கு ஒரு ரீசார்ஜு, குழந்தைங்களுக்கு எதாவது விளையாட்டு அந்த ரீசார்ஜு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் வந்து நீங்கள் நிறையா கொடுக்குறோம்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் நமக்கு வந்து உருப்படியான செலவுகள் நம்ம சொல்லுவோம், தேவைப்படக்கூடிய செலவுகள். இருந்தாலும் அதெல்லாம் மாத பட்ஜெட்டில் இன்றைய காலகட்டத்தில் புதுசு புதுசாக வந்திருக்கக்கூடிய செலவுகள் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் படம் மூவி பட்ஜெட், இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒன்றோ ரெண்டோ படத்துக்கு போயிடணும், அது ஒரு பட்ஜெட்டாகவே இருக்கும். அப்புறம் அந்த புது ட்ரெஸ் எடுக்கிறதே அவர் சொன்ன விஷயம் கரெக்டுக்கு தான், நம்மளை வந்து சொன்னாங்கள ஒரு நண்பர், முன்னெல்லாம் வந்து தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள் இந்த மாதிரி டேஸ்க்கு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்ருப்போம், இப்போலாம் மாதம் மாதம் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர், இப்போ வந்து அந்த டேஸ் இந்த டேஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு டேஸ் அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அதில் ஒரு பட்ஜெட்டை நம்ம வந்து மாத பட்சத்தில் இது ட்ரெஸ்ஸுக்குன்னு இவ்வளோ செலவு அப்படின்னு அது அடிக்கடி இப்போ மாதம் மாதம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பிரபாகரன், க்ரூமிங்கே ஒரு பட்ஜெட் ஆகுதுங்க, முன்னாடிலாம் போனோன்னா ஒட்ட முடியை வெட்டி விட்ருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சைடு கட்டி லைட்டாக அந்த பக்கம் மீசை ஏற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கல, ஸோ அப்படியே அந்த க்ரூமிங்க்குனே ஒரு பட்ஜெட் வந்து தேடி தேடி போயிட்டு அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து இந்த புது புது செலவு. இது சொல்கிற விஷயம் கரெக்டு தான், நம்மளை நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சிகை அலங்காரமாக இருக்கலாம், இதெல்லாம் ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து. ஸோ அந்த க்ரூமிங்க்குனே ஒரு பட்ஜெட் வந்து இன்றைய காலகட்டத்தில் பட்ஜெட்டில் புதுசாக வந்திருக்க செலவுகள் பொருட்கள்னு சொல்லியிருக்காரு. கரெக்டு தான், ஏகப்பட்ட ஃபேஸ் வாஷஸ், அப்புறம் சோப்பாக இருக்கலாம், முன்னாடி ஒரு சோப்புனா ஒரு வீட்டில் வந்து ஒரு சோப்பு, துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு, இப்போ அதை தாண்டி ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீம், அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் இப்படின்னு வந்து இது தேவை தேவையில்லைன்றதுக்குலாம் நம்ம போகல. ஆனால் இந்த பட்ஜெட்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் புது புது பொருட்கள், புது புது செலவுகள் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கிறாரு பிரபாகரன். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம், வித் பார் தமிழகம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வரவு செலவு மளிகை கடை கணக்குல வந்து
1: ஒண்ணு
0: புதுசா வந்திருக்கு.
1: புதுசா வந்துருக்கு சார், அது புது பட்ஜெட் சார். மாசம் மாசம் போனா பரவாயில்ல சார்,
0: பரவாயில்ல, சும்மா போன ஒரு நாள் மட்டும் போட்டோ ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுருது.
1: போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எடுத்துன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ண போடுவாங்க.
0: ஆம்ஸ் வந்திருக்கா இல்லையா அடுத்த நாளே பாக்குறது.
1: ஆமா,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என் பேர் வந்து ரஹமத்துல்லா,
0: ரஹமத்து.
1: கொருக்குப்பட்டையில இருந்து பேசுறேன்.
0: கொருக்குப்பட்டையில இருந்து இதான் முதல் முறை பேசுறீங்களா? போறாங்க, ஒரு ஆர்வத்துல கட்டிடுறாங்க, அப்புறம் என்ன
1: பண்றாங்க, அது ஒரு புது பட்ஜெட் தானே சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் தான்.
1: தேங்க்யூ,
0: நன்றி கால் பண்ணதுக்கு. சந்தோஷ் நாராயண மியூசிக்ல அவருடைய குரல்ல தலைவன் தலைவி படத்திலிருந்து பாடல் நேரத்தில் வந்துட்டு கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். சந்தோஷ் நாராயணன், சுபலாஷினி இவங்களோட குரலில் விவேக் அவரோட வரிகளை கேட்டுடுவாங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: அஞ்சு மணி 42 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம் பூந்தென்றல்ல. உங்களுடைய மாத பட்ஜெட்டில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய சூழலில் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய மளிகை கடை லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கக்கூடிய இல்லை வந்து அந்த மாத செலவு இல்லை வந்து இந்தந்த பொருள்லாம் நம்ம இப்போல்லாம் புதுசாக வாங்குறோம். ஜிம்மு சொன்னாங்க, ரீசார்ஜ் சொன்னாங்க, ஸோ ட்ரெஸ்ஸஸ் சொன்னாங்க. ஆன்லைனில் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சும்மனாச்சிக்கும் வந்து நிறைய இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்குன்னா அடிக்கடி வந்து இந்த பொம்மை இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாத பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய புது புது செலவுகள் தான். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு மாத பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய புது புது பொருள் என்ன, செலவுகள் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். மீரா வெங்கட்ராமன் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களும் அந்த சார்ஜ் தான், அதே வந்து அந்த ரீசார்ஜ் அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற புது செலவுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருனா, எந்த பொருட்கள்லாம் வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் கிடைக்குமோ அதை நாங்கள் பயன்படுத்தி தான் இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸு லிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் செலவை வந்து இப்போலாம் நாங்கள் கட்டமைச்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பூந்தென்றல் வாசம் புது தலைப்பு பேசும், இன்றியமையாத பொருட்கள் இருக்கும்போது அதனுடன் இன்னொரு பொருளை தவிர்த்து 2 ஹெட்ஃபோன் வச்சுக்கிறது, பவர் பேங்க் வச்சுக்கிறது, ஏர்பட்டு ஹெட்ஃபோனும் இருக்கும், ஏர்பட்டும் இருக்கும். இந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு மாதம் வந்து புதுசாக வந்து இதில் ஆஃபர் வந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேட்ஜெட்ஸ் வாங்குறது வந்து மாத பட்ஜெட்டில் புது விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். பட்ஜெட்டில் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா புதுசு புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி. ஆமாம், இந்த கேட்ஜெட்ஸ்லாம் கரெக்டு தான் அவர் சொல்லியிருக்க. இந்த ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், ஏர்பட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நிறையா வந்து நம்ம இந்த ஏர்பட்ஸ்லேயே அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளூடூத்தில் ஒன்று இருக்கும், அப்புறம் சும்மா வந்து ஒயர்லெஸில் இருக்கும், அப்புறம் மைக்கு நிறையா வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுல யூடியூப்ஸ்லேயே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக

0: கேட்ஜெட்ஸுக்குன்னு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய அன்றாடம் மாச லிஸ்ட்டில் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைனில் வந்தாங்க, கட் ஆகிட்டாங்க. நிறைய நேர்கள் வந்து வாழ்த்துக்கள் எமோஜி எல்லாம் போட்டிருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க கலா.
1: சார் அம்மா தான் பாக்குறாங்க, நான் வேலைக்கு போறேன் சார, தம்பி காலேஜ் படிக்கிறான், அதுக்கு டெய்லி பத்து போன் லீவ் சார் பண்றது, அம்மா தான் பாக்குறாங்க, மொத்தம் அமௌண்ட் அம்மா லீவ் யாரும் பட்ஜெட் போதும் சார், அதை அப்பா குடுத்துருவாங்க, அதை நாங்க சரி பண்ணுவோம் அப்பா.
0: சரி ஓகே, நன்றி. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க ராஜசேகர் சார்.
2: இந்த பட்ஜெட் இல்ல, இந்த வாட்டி ரெண்டு இது வேஸ்ட் ஆச்சு சார்.
0: வெயில் காலத்துக்கு ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்துக்கு காலநிலை காலகட்டத்தை தாண்டி காலநிலைத்துக்கு ஏற்ற மாதிரி ஏர் கூலர் வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் பியூரிஃபையர்ஸ் ஒவ்வொரு அதான் அந்த கேட்ஜெட்ஸு நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று வந்துடுது, ஒரு கான்ஸ்டண்ட்டாலாம் இருக்க மாட்டேங்குது முன்ன மாறலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ராஜசேகர். நீங்களும் சொல்லலாம். நேரம் 5:46 ஆகிட்டு இருக்கு. அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு, தக்லை படத்துலேருந்து ஸ்ருதி ஹாசன் ஏஆர் அமீன் அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். ஏரமான் இசையில் கார்த்திக் நேதா பிரசாந்த் வெங்கட் இவங்களோட வரிகள். இது உத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற மூலமே டம் டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: நேரம் 5:51 ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், ராவடியிலிருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
1: எனக்கு அவரு கண்ணதாசன் போல ஆகணும்னு ஒரு ஆசை சார்.
0: அப்படியா?
1: ஒரு படைப்பாற்றல் அவரு.
0: ஓகே, ரொம்ப நன்றி, கால் பண்ணுங்க.
1: நன்றி.
0: ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசி நம்ம வந்து அவருக்கு தோன்ற விஷயத்த சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், அவ்வளோதான். நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வேறு, அவர் சொல்கிற விஷயம் வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு நான் சிக்கில் போனது. அவருக்கு தோன்ற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப அழகாக நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், லைக்ஸு, கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்படியே ஹரிகரன் அவங்கள வந்து பட்ஜெட்டுன்னு போட்டு ஏதோ பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறார், ஒரு கேக்கெல்லாம் போட்டுவிட்டு. இன்னும் நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்டு, மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், எமோஜிஸ்லாம் கொடுத்துருக்கேன், அவங்களெல்லாம் நன்றிகளோட. நீங்களும் இந்த நேரத்தில் இன்னும் 2-3 நிமிஷம் இருக்குது, கால் பண்ணி பேசலாம். நம்மளுடைய மாத பட்ஜெட்டில் போடுவோம். பட்ஜெட் அப்படின்றது வந்து நம்ம பேப்பராகவும் எழுதலாம், மனசுக்குள்ளேயும் வச்சுருக்கலாம். இன்றைக்கெலாம் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறதுக்கு வந்துடுது, பர்த்டே ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிறோம் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படியா பர்த்டே அது பார்ட்டிஸ் பார்ட்டிஸை தாண்டி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் கட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அதுக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியான கொண்டாட்டமான செலவுகள்னால் கூட இப்போ இருக்கிற இன்றைய காலகட்ட சூழலில் வந்து அதெல்லாம் நம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு செலவு வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக வரக்கூடிய அந்த பர்த்டே செலிப்ரேஷன், அனிவர்சரி, இதெல்லாம் நிறையா கொண்டாட்டங்கள் இருக்குல்ல. வணக்கம் வித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: காட்டுப்பாக்கத்துல இருந்து
0: மாரசாமி. ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணுங்க மாரசாமி சார், முதல் முறை பேசுறீங்களா?
2: ஆமா சார்.

லைனில் வந்துட்டு டக்குன்னு வந்து ஒரு முதல் முறையாக பேசினார். ரேடியோ வாலியூம் வந்து நம்ம பேசுறது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வச்சிருந்தார் போல இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது தான், ரேடியோ வாலியூமாக தயவுசெய்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது, எல்லாரும் பேசுகிறது ரொம்ப அழகாக சூப்பராக கேட்கும் அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். அதான் அதை சொன்ன மாதிரி பர்த்டேஸ், பர்த்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன்ஸுக்குன்னு நிறையா டெக்கரேஷன், டெக்கரேஷன்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷனுக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பட்ஜெட்டில் புதுசு புதுசாக ஏற்படக்கூடிய செலவு தான். நம்மளெல்லாம் பர்த்டேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்ஸ் கொடுத்து போய் பக்கத்து வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு கொடுத்துருவாப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இப்போலாம் வந்து கேட்கன்ட்டிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூனு இருங்க இருங்க, இது சரியாக வீடியோவில் வரல, இன்னொரு டேக் போகலாமா, மறுபடியும் பாருங்கள், ஹாப்பி பர்த்டே டு யூ இப்படிலாம் வந்து அந்த வீடியோவில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து புதுசு புதுசாக வந்திருக்கக்கூடிய கேக்ஸ்லாம், பொருட்களாக இருக்கலாம், செலவுகளாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பண்ணி வந்துட்டோம். இந்த நேரத்தில் உங்களுடைய இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாத பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய புது புது பொருட்கள் என்ன, செலவுகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக கால் பண்ணி நம்ம வித்பாரி தமிழ் 102.3 பகிர்ந்துக்கிட்டீங்க, ஷேர் பண்ணிங்க. கால் பண்ணி பேசின நல்ல உள்ளங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட தொடர்ந்து கேட்டுருங்க. அடுத்தது ஷோஸ் முடிஞ்சு 8:05 நிமிஷத்துக்கு நீ கூறினால செய்தி அறிக்கை முடிஞ்சு அங்கே உங்களோட இன்னொரு நல்ல டாபிக் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே.

டியூண்டாக கேட்டுட்ருங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருந்தீங்க பூந்தென்றல். நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்கிற முழுமையான டம்டம் அதே தான் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான நிறைவு பாடலாக ஜவான் படத்துலேருந்து அனிருத்தருடைய மியூசிக்கில் குரலில் விவேக் அவர்களுடைய வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. வந்த இடம் பாட்டு கேட்டு இணைந்துருங்க.

0: பாட்டுக்கு இட்ட டாக்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:47. இந்த மணித்துளியில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையின் தொடக்கமாக தசாவதாரம் படத்திலிருந்து பாடல்.

0: சாதனா சர்கம் கமலஹாசன் குரல்களில், ஹிமேஷ் ரேஷ்மையா அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் தசாவதாரம் படத்திற்காக கேட்டு முடித்தோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 8 நிமிடம் 8 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலையில் அடுத்து முகமது பின் துக்ளக் படத்திலிருந்து பாடல்.

0: எம்எஸ் விஸ்வநாதன் குரலில், வாலியின் வரியில், எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது அந்த இனிய பாடல் முகமது பின் துக்ளக் படத்திற்காக.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் 37 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து பாவ மன்னிப்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நாகூர் ஹனிஃபா டி எம் சவுந்தரராஜன் குரல்களில், கண்தாசன் வரியில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் ஒலித்தது பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. ஆறு மணி 18 நிமிடம் 44 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: கே ஜே இயேசுதாஸ் குரலில், கண்ணதாசனின் வரியில், ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது பாடல் சுவாமி ஐயப்பன் படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்து ஜகத்குரு ஆதிசங்கர்.

கே ஜே யேசுதாஸ் குரல், வி தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஒலித்தது பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக. நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலாக லவக்குசா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: கண்டசாலா பி லீலா பி சுசீலா குரல்களில் ஏ மருதக்காசியின் வரியில் கே வி மகாதேவனின் இசையில் ஒலித்தது பாடல் லவகுசா படுத்திருக்காங்க. நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத் தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடு

0: செயல்படப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லாக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லாக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: Yes, who is it?
6: Don.
7: Don. Don. Don. Don.

6:40:33 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். 7 வரை நமக்காக என் விருப்பத்தில் பாடல்கள் வர காத்திருக்கிறது. முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவை பார்க்க ஒரு தென்றல் வருகிறது. அந்த தென்றல் வந்து அங்கேயே நின்று போயிடுச்சு, அந்த பூவை பார்த்துட்டு அங்கேயே நின்றுச்சு, வேற எங்கேயும் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணம் வேர்த்துருச்சு. யாருக்கு கண்ணம் வேர்த்துச்சு அதை நான் சொல்லலை, பாட்டை சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். பாடல் எதுவும்

0: மனு ஸ்வர்ணலதா குழுவினர் குரல்களில் பழனி பாரதியினுடைய வரியில் சிற்பியினுடைய அற்புதமான இசையில் கோகுலம் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை
4: தோசை அப்போ வடதானே, ஆள பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.

இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 102.3

6:46 மூன்று நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இவருக்கு முன்னாடி நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கிறது, ஆனால் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கலை அப்படிங்கிறார். அதாவது பால் இருக்கிறது, பழம் இருக்கிறது, ஆனால் பசிக்கும், எல்லாம் இது எல்லாமே முன்னாடி இருக்குது ஆனால் எனக்கு பசிக்குது அப்படின்றாரு. என்ன காரணமாக இருக்குன்னு தெரியல, ஏதோ சில ஏக்கங்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த ஏக்கங்கள் நினச்சி பசி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுருவோம் என்ன சொல்கிறாருன்னு.

0: கேஜே இயேசுதாஸ் குழுவினர் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் ஒலித்தது பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில கருத்துக்களை போட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களை கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம். பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லி பக்தி மாலை நிகழ்ச்சியில பாடல்கள் சூப்பரா இருக்கு, பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து பொன்மாலை வந்தனம் நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு யார் வந்திருக்காங்க, ஹேமலதா அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை போட்டு அன்பை வெளிப்படுத்திருக்கிறாங்க. முத்துக்குமார் அவங்களும் ஒரு 3 பூங்கொத்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கமலா வரதன் இனிய மாலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பர்வதவர்தினி மறுபடியும் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. எஸ் பழனி பொன்மாலை வணக்கம் சொல்லியிருக்கிறீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வந்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் மழை வந்து வர மாதிரி அறிகுறி இருந்துச்சு, நல்ல இடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தாளம் போல் இருந்துச்சு. சிலருக்கு இசை ரசிக்கக்கூடியவங்களுக்கு தாளம் போல் இருந்திருக்கும், அதே தான் பாடல்லையும் சொல்கிறாங்க. கோடை இடி முழக்கம் கேட்டு அதாவது இடி முழக்கம் வந்து கொட்டு மேளம் கேட்டு, அந்த இடி முழக்கம் கொட்டு மேளத்தோடு கேட்டு என்னோட பாட்டு நான் அது கூட பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லி அப்படி ரைமிங்காக வருது வரிகள். கேட்டுருவோம் என்ன பாட்டுன்னு சொல்லி பாடல் எதுவும்.

மனோ சித்ர குரல்களில் கங்கை அமரன் வரையில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஆறு மணி 58 நிமிடம் 17 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக நன்றி அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஜீவன் தான் ஞாபகத்துக்கு வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவனும் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல பாட்டில் சொல்கிறாங்க. என்ன ஜீவன் அது கேட்டலாம்.

குரலில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் கங்கை அமரனுடைய இயக்கத்தில் அந்த பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்வது

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: மக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலி நிலையம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணி ஆர் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி,

கொடுத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக, புலவர்களாக, கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோவில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்றும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

வயல்ல நாத்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நாம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா கேப்போம். அப்ப நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கும். எல்லாமே ரேடியோ கேட்டா நம்ம அனுபவம் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பா, கொஞ்சம் விஷயம் ரேடியோ இன்னைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இது எங்களுக்கு தெரியும். ஆனா ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்கு சார். ரேடியோல வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமான வந்து நான் விவசாயம் பார்க்கறது டைம் பார்த்து நியூஸ் கேட்குது. மணி ஏழை மக்கள் ஆச்சு, எட்டு ஆச்சு, இதே கணக்கு பண்ணியே போவான். நிகழ்ச்சியில வந்து சூப்பர் இருக்கு. அந்த ரேடியோ ஸ்டேஷன் 90 ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கட்டிட்டு இருப்பாங்க. ரேடியோ ஸ்டேஷன் வந்து வேலைஞ்சிட்டுனா கட்டிட்டே இருக்கிறான். இப்போ டிவினா டிவினா சேர்லேருந்து உறங்கிட்டே இருக்கிறான். எப்பவும் இல்லை பாக்கெட்டில் போட்டுட்டே நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில் டெய்லர் வேறேன், டெய்லர் கடையில் நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவேன். தவிர நான் போனால் ரேடியோ படம் மக்கள் ரேடியோ படம் சங்கடப்படுவேன். நான் போய் எப்பவும் வச்சு தரும் வந்து எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கும் உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே நாம வந்தாக்கா ரேடியோ வளர்ந்தா ஏ மக்கள் வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. இருக்கும் சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோனா இப்போ எல்லாருக்கும் செல்போன்லேயே வந்தாச்சு. எந்த காட்டுலன்னா கட்டியிருந்தோம் கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையில நினைக்கிறது எந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறான். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஆகி அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னோட அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான் நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்கு சார். எங்க ஊர்ல இது நான் சொல்ல எங்க ஊர்காரன் சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அழிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்ன பாராட்டி இருக்கா. அதுவே இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உடம்பு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கு இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 14 வயதிற்கும்போது 1968 ஆம் ஆண்டு எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நீச்சலை கேட்டு மகிழ்வோம். காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நீச்சலை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதை இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நீச்சல்களை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனம் அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வருது. இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். எவ்வளவு திறமையாக செயல்பட்டு வானொலிக்கும் பெரிய பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டு. நான் விவசாயி என்பதனால் உழவர் நிகழ்ச்சி கேட்பதுண்டு. அதிலும் குறிப்பாக சாமானிய விவசாயிகளை நினைத்து வரவழைத்து அந்த தொகுப்பாளர்கள் அழகாக பேட்டி கண்டு அவளுடைய அனுபவங்களையும் பகிரும்போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனம் அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மனம் மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டெரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

0: சிற்றூர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண் வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை

அந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகேயுள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக கொண்டுவரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும் போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும் கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹனவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு
3: Don.
5: ஏழு மணி 7:25 22 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும்

இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். வாழ்க்கையில் ஆனந்தம் எங்கேருந்து வேணாலும் கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கும், கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்கும், கண்ணு முன்னாடியே பறந்துகிட்டு இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. அதை எடுத்து நம்ம எப்போ பக்கத்தில் வச்சுக்கிறோம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த பாட்டில் ஏகப்பட்ட ஆனந்தம் இருக்குது, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க.

0: கேஜே யேசுதாஸ் குரலில் வைரமுத்துவின் வரியில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒலித்தது பாடல் இந்தியன் படத்திற்காக. இந்த வேளை 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். போச்சு.
2: வணக்கம் மிஸ்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள பீர் முகமது ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல்.
3: இன்னைக்கு பக்ரீத்.
4: உங்கள் மூலம் நமது இஸ்லாமிய அன்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பண்டிகைகள் கொண்டாட்டங்களின் போது நாம் நமது குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது. நம்மை சார்ந்தவர்கள் ஏழைப்பாழை தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். மறந்துடக்கூடாது. இன்றைய நன்னாளில் தேவைப்படுவோருக்கு நம்மாலான உதவி

0: வேலை செய்வோமே, அப்புறம் நாம மகிழ்ச்சியா இருக்க நமது உடல்நிலை உடல் உறுப்புகள் நல்லபடியா இருக்கணும். தினமும் சில நிமிடங்கள் கைத்தட்டி பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் பெறலாம், கிடைக்கும். கைத்தட்டல கிளாப்பிங் தெரப்பிங்கிறாங்க. கைத்தட்டல் சிகிச்சைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இப்போ பொது நிகழ்ச்சிகள்ல யாரையாவது புகழ்ந்து பேசும்போது கைத்தட்டுறோம், நல்லது. பள்ளி கல்லூரிகள்லையும் மாணவர்களை கைத்தட்ட சொல்றோம். கைத்தட்டுதல்னால மாணவர்களுக்கும் நல்லது, கைத்தட்டல் பெறுபவர்களுக்கும் உற்சாகம் உண்டாகும். பேர் முகமதையா, நீங்களும் கைத்தட்டணும். இதனால உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். உள்ளங்கையில் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்பு நுனிகள் இருக்கின்றன. 30 மேற்பட்ட வர்ம புள்ளிகள் உள்ளன. கைத்தட்டும் போது அவை தூண்டப்பட்டு உடல் முழுவதும் உணர்வு படர்ந்து இரத்த ஓட்டம் தூண்டப்படுகிறது. பொதுவா கைத்தட்டுறதுனால மன ஓட்டம் சீராக இருக்கும், பதற்றம் கட்டுப்படும், நேர்மறை சிந்தனை எழுந்து மனச்சோர்வை கட்டுப்படுத்தும். குழுவா இணைந்து கைத்தட்டும் பயிற்சி மகிழ்ச்சியை அதிகமாக்கும், மன பலத்தை சீராக்கி செயல்திறனை அதிகப்படுத்தும், இரத்த அழுத்த அளவை சீராக்கி மேம்படுத்தும், இதய நோய் அபாயம் குறையும், சுவாச கோளாறு பிரச்சனைகளும் தீரும், பருவமாற்று காலங்களில் வரும் நோய் தொற்று அபாயம் குறையும், எலும்புகள் புத்துணர்வு பெறும், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, தூக்கமின்மை, தலைவலி, மூக்கடைப்பு போன்ற நோய்களின் வீரியம் குறையும் கைத்தட்டலினால். உள்ளங்கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விரல்கள் நல்லா மோதும்படி கைகளை தட்டி பயிற்சி எடுக்கணும். காலை நேரத்துல இதை செஞ்சா நற்பலன் நிச்சயம் உண்டு. அதனால கட்டாயம் கைத்தட்டுங்க.
1: பீர் முகமதையா,
0: பயிற்சிக்கு பயிற்சியும் ஆச்சு, நம்மை சார்ந்திருப்பவர்களை உற்சாகப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. இதே போல நல்லுணவையும் சாப்பிடணும். எலுமிச்சை, தக்காளி அல்லது பெருநெல்லிக்காய தினமும் நமது உணவுல சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா இளமையுடன் வாழலாம். கொத்தமல்லி தழையில இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இத நெய்யில வதக்கி சூடான சாதத்துல கலந்து சாப்பிட்டா இரத்த சோகை நோய் குணமாகும். உணவு உண்ட பிறகு 2 நெல்லிக்காய நல்லா மென்னு சாப்பிடலாம். 1 தேக்கரண்டி கடுக்கா பொடிய தினமும் ராத்திரியில சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிடுறதுக்கு 15 முன்னால கொதிக்க வைத்த இளம் சூடான நீரை குடித்தால் நீரிழிவு நோயின் வீரியத்தை குறைப்பதுடன் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றிடும்னு சொல்றாங்க. ரம்ஜான் போன்ற பண்டிகை காலங்கள்ல நிறைய சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அளவறிந்து சாப்பிடணும். எப்பவும் 3/2 அளவுக்கு தான் சாப்பிடணும். மீதி 1 இடம் காலியாவே இருக்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: இந்த வேளை 7:34:22. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்
4: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே, காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
5: பாட்டும் பயணமும்
3: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்னைக்கு எந்த பக்கம் பயணம் பண்ண போகுது நம்ம பாடல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறதுக்கு முதல்லையே ஒரு க்ளூ நான் கொடுக்குறேன். என்ன தான் நாம் உழைச்சாலும் பல விஷயங்களை பண்ணாலும் அந்த உழைப்பினுடைய பலனை நாம் பல நேரங்களில் பெறுகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, யாரோ ஒருவர் தான் பெறுகிறார். அப்போ அந்த உழைப்பினுடைய பலனை நாம் பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா பல விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. அதில் முக்கியமாக இந்த பாட்டில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து நகரப்போகிறது. என்ன நிகழ்ச்சி, அதாவது எப்படி போகுது, எந்த விஷயத்தை நான் எடுத்து கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத அந்த பாடலை கேளுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாடலை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் போகுதுன்னு புரிஞ்சிடும். முதல் பாட்டு உங்களுக்காக.

0: மனோகுரல்ல வாளியினுடைய வரியிலே இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அட்டகாசமான பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ் FM இல் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ்.

0: குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்
2: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
3: பாட்டும் பயணமும்
4: 7:42:14 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதல் பாடல் கேட்டாச்சு, அடுத்த பாடல் வந்து கேட்போம். இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே நடுவில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா முதல் பாடலையும் அப்படி இணைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கம் போகுதுங்கிறது ஓரளவு புரியும். இந்த பாட்டில் ஹீரோ சொல்கிறாரு, வெங்காயத்தை வெட்டும்போது கண் கலங்குறது இயல்பு தானே. அந்த வெங்காயத்தை வெட்டும்போது உன் கண் கலங்குச்சு அப்படின்னா அந்த வெங்காயமே வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன், அந்த வெங்காயத்தையே நான் வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்காக ஹீரோ சொல்கிறார். ஸோ வந்து வெங்காயமே இல்லாமல் தான் குழம்பு சாம்பார்லாம் அவங்க வீட்டில் வைப்பாங்க போட்டிருக்கு. என்ன பாட்டு கேட்டிருப்போம்,

அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒருவரும் கேட்டு அவள் பெயர் தன இனிஷியலாய் இடும்

0: ஹரிஹரன் குரலில் தேவாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் ரெட்டை ஜடை வயசு படத்துக்காக கேட்டு பிடிச்சோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05
2: தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
3: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை
4: தோசை அப்போ வடதானே, ஆள பாரு அல்வ கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பளை ஆசை.
2: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
5: அழகே இன்பம் அழி தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டு கடங்காமல் அறிவாயும் உடலே இன்பம்.
2: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை 8:05.
0: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில நண்பர்கள் கருத்து பதிவுகளையும் போட்டு காத்துட்டு இருக்கீங்க, அதுவும் என்னன்னு பாத்திரலாம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் ரெட்டை ஜடை வயசு படத்துல வந்து பாட்டு சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி உழைப்பாளி படத்துல வந்துச்சே பாட்டு சூப்பருங்க அப்படின்னு இருக்காங்க. தீட்டலம் டிசி ராஜேஷ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியர்வை துளிகள் வாசம் மறையிறதுக்கு முன்னாடி அந்த ஊதியம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு பாடல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம், இருந்தாலும் நான் அந்த நோக்கத்தில் வைக்கல. அதில் ஒரு முக்கியமான ஒரு வரி வரும், அதையும் நான் சொல்லிடுறேன். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் கருத்துக்களை போட்டிருக்கிறீங்க, வீரராகவன் அவங்க வந்து அவருடைய வழக்கமான பாணியில் பல 100 நம்மை சுற்றி விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி வானொலிக்கு 90 வந்துச்சு இல்லையா, அதை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் பாட்டன் பயணமும் அதையை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்று ஒரு தகவல் வரும், அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி என்னென்ன வருதோ அதையெல்லாம் அவர் ஒரு கோவையாக கொடுத்துருக்காரு. அதன் பிறகு ஹைடா மஹி அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க, காப்புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து. ஹயமலதா அந்திமாலை வணக்கம், அந்த பேச்சு பாட்டை வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறோம், முழுசாக இப்போ வரல, அப்புறமா முழுசாக வருமானு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவள் தான் ஏற்கனவே எல்லாம் படித்த பெயர்கள் தான், மயிலை பட்டாபி கைத்தட்டல்கள் மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், எல்லோருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது முதல் பாடல் உழைப்பாளி இல்லாத, அதில் வந்து நெசவாளி நிறைய உடைய நெய்கிறாங்க, ஆனால் அவருக்கு கட்டிக்கிறதுக்கு வேட்டி இல்லை அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சிப்பட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்து இப்போ வரக்கூடிய பாட்டு சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கம்.

இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பாடல்களில் உடைகளை பற்றிய பாடல்கள் அதான். ஸோ ட்ரெஸ்ஸஸ் நம்ம அணியக்கூடிய உடைகளை பற்றி பாடல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ சுடிதார் வரப்போகுது, இதுதான் நிறைவு பாடல். கேட்போம்.

0: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பழனி பாரதி வரையில் யுவன் சங்கர் ராஜாவினுடைய இதமான இசையில் பூவெல்லாம் கேட்டு பார்ப்பதிலிருந்து அந்த இனிய பாடலை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த வேளை 7:55 3 நொடி. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசித்தா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்

0: ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புனா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை, லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான் அவர். எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்கள குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார், நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 மணிக்கு தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:06 ஆயிட்டிருக்கு. இந்த மெலடியான இரவு வேளையில் நீ கோரினால மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே.

0: நீ கூறினால இன்னைக்கு என்ன பேச போகிறோம், எந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் மட்டும் அவங்க சொல்லும்போது நம்ம என்ன தான் மனசுக்குள்ளே வந்து வெளியில் சொல்லுவோம், இன்றைக்கி பார் என்ன பேசுகிற நாங்கள் போய் என்னை என்ன யாருன்னு நினச்சி நம்மளை பற்றி தெரியுமோ உனக்கு, ஹே வாப்பா அப்படின்ட்டு. அங்கே போய் அந்த ஒரு கேரக்டர் நம்ம மனசுக்குள்ளே பெருசாக பிம்பமாக இருக்கும்ல, அந்த கேரக்டரை பார்த்த உடனே ஒன்றுமே பேச மாட்டோம், அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்போம். என்னடா ஏதோ என்னென்னவோ பேசுவேன் அப்படி இப்படின்னு இங்கே வந்து அதுமோ தெரிலப்பா, அவரை பார்த்தா மட்டும் நமக்கு பேச்சே வர மாட்டேது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுற்றத்தில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்கும், அம்மா அப்பா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா மாமா அண்ணன் இல்லை நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நண்பர் இவங்க எல்லாமே இருப்பாங்கல்ல, அவங்க பேச்சை மட்டும் நம்ம அப்படியே தட்டாமல் கேட்போம். அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே செஞ்சிருவோம். நமக்கு அதில் என்ன உடன்பாடு இருக்குது இல்லை அப்படின்றத தாண்டி அவங்க சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் நம்ம செய்வோம், நீ சொன்னால் நான் கேட்போம் மச்சி அப்படின்வோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னால் மட்டும் நம்ம வந்து மறுபேச்சே பேசாமல் அவங்க சொல்கிற சொல்லோ செயலையோ தட்டாமல் அவங்க பேச்சை கேட்போம். அப்படி நம்ம வீட்டில் வந்து நிறையா ஏதாவது ஒரு விஷயம் ஃபங்க்ஷனாக நடக்குதுன்னு வச்சிங்களேன் நம்ம அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, நம்மலாம் சொன்னால் அவன்கிட்ட கேட்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட சொல்லுங்கள் அவன் சொன்னால் கொஞ்சம் கேட்பாப்பில் அப்படின்வாங்க. இல்லை வந்து அவங்க மாமா இருக்காரு அவங்க மாமாட்ட சொல்லுங்கள் அவர் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்வாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுற்றத்தில் யாருடைய பேச்சை இல்லை சொல்ல வந்து நீங்கள் வந்து தட்டாமல் உடனே கேட்பீங்க இல்லை செய்வீங்க அப்படின்றது வந்து சின்ன வயசாக இருக்கலாம் இல்லை இப்பியாக இருக்கலாம், கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952058532 29520853 29520853 2952058532 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838987171 2838987171 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருங்க, அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். உங்களுடைய சுற்றத்தில் உறவு நட்பு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு சுற்றம் இருக்கும், அதில் வந்து நிறைய பேர் சொல்லும்போது நம்ம மறுத்து பேசுவோம் இல்லை நம்ம கருத்து சொல்லுவோம், ஆனால் இவங்க ஒருத்தவங்க சொன்னால் மட்டும் அப்படியே அவங்க பேச்சை சொல்ல நான் அப்படியே தட்டாமல் கேட்பேன்ப்பா செய்வேன்ப்பா அப்படின்னு இருக்கும்ல, சின்ன வயசாக இருக்கலாம் இல்லை இப்போயும் நீங்கள் கேட்டிருக்கலாம். யார் அப்படின்றத வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியோடய முதல் லேயர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
1: சார், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: நான் வந்து என்னுடைய சித்தப்பா சொல்லறத என்னைக்குமே நான் தட்ட மாட்டேன் சார், ஏன்னா அவர் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரா, எங்க வீட்டுல எந்த ஒரு திட்டு அப்படின்னு விழுந்தாலும் முதல்ல என்ன சேஃப்கார்ட் பண்றவரா இருப்பாரு. அப்ப அவர் சொல்லி அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம எப்படி இருக்கிறது?
0: ரொம்ப நன்றி.
1: சொன்னால் பண்ணிடுவா, அதனால என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா சித்தப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, எந்த ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணாலும் அவர் சொன்னா நான் கேட்டுக்குவேன் சார்.
0: வணக்கம், நன்றி. வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம். ஹலோ, பேச வேணாமா? ஓகே, லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு கூட உங்கள் பதிலை சொல்லலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், ஹலோ, வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஓகே, லைனில் வந்துட்டு ஜாலியாக வந்து லைன் போதா அப்படின்னு சொல்லிட்டு பிளே விளையாடுறாங்க போல இருக்குது. நம்ம விளையாட்டு உங்களுக்கு லைன் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது கிடையாது, லைன் கிடைச்சா பேசிகிட்டு இருக்கிறத நம்ம விளையாட்டு. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஒரு தாட்டி எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா? வணக்கம்
2: பூந்தமல்லி
0: ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு
2: பையன்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
3: நான் வந்து
0: சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
4: வணக்கம் சார், என்ன பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளிமா.
4: நான் எங்க அம்மா தான் சார், பசங்க என்ன கலாய்ப்பாங்க, ஆயா சொன்னா அப்படியே வேத வாக்கு எடுத்துக்குவேன்
0: அப்படியே எடுத்துக்கிறாங்க. அது எப்படிமா நாங்க சொன்னா மட்டும் மறுத்து மறுத்து

0: பேசுற உங்க அம்மா சொன்னா மட்டும்.
1: எங்க வீட்டுக்காரு வெளியே கூட்டு போனா சீக்கிரமா பசங்க எல்லாம் வந்துருவாங்க கூட்டு வந்தா அம்மா திட்டுவாங்கண்ணா. கல்யாணம் ஆயிட்டு கூட அம்மாவுக்கு அப்படியே கிடுக்கிறேன்
0: அம்மா சொன்னா மட்டும். பேச மாட்டேங்கிறியே, மறுத்து பேச மாட்டேங்கிறியே. நான் பேசவே மாட்டேங்கிறேன், மறுத்து மறுத்து பேசுறேன் அப்படின்றாங்க.
1: அவங்க கிட்ட போனாலுமே அவங்க எது சொன்னாலும் சரி சரி ஆமாசாமி போடுவேன். எடுத்து பேசுவேன் அவங்க கிட்ட மட்டும் ஆமாசாமி.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித்பா தமிழ் எஃப்எம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்படுங்கய்யா.
0: சொல்லுங்க ஜெயசீலன்.
2: என்னுடைய மாமா தாய் மாமா அவர் பேச்சு தவற மாட்டேங்க. எங்க அம்மாவுக்கு அண்ணன் பேச்சு தவற மாட்டேன்.
0: ஓகே அம்மா சொன்னா கேப்பீங்க.
2: நன்றி.
0: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க
3: சார். எங்க அப்பா சொன்னா
0: கேப்பேன் அப்படியே கேட்டுருவீங்க. நாளைக்கு ஆபீஸ் லீவ் போடுனா போட்டுருவீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. எல்லா நேரமும் இல்லை, பெரும்பாலான நேரங்களில் இவங்க சொன்னால் நான் வந்து தட்டாமல் கேட்பேன். இல்லை எனக்கு மறுத்து பேசுகிறதுக்கே வராதுப்பா, அப்படி ஒரு சிஸ்டம் வந்து செட் ஆயிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேசிகிட்டு இருக்கோம். என்னம்மா நீ அம்மாவாயி அவங்க பாட்டி சொன்னாவே கேட்குற பற்றியாம்மா என்னம்மா இது அப்படின்னு நினைப்பாங்களா பசங்க. ஸோ பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களோட குரலில் பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து ஹாரி ஜெயஜரோட மியூசிக்கில் தாமரை வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க தொடர்ந்து கேட்போம். வித்பார் தமிழகம் 102.3 மனங்கள் முழுமையாக டம் டம் கொண்டாட்டம்.

0: ஏச்சு மணி 15 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பேசிகிட்டு இருக்கோம். நீ கூறினால் நீ கூறினால இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயம், உங்களுடைய சுற்றத்தில் இவங்க சொன்னால் இவங்க பேச்சை தட்டாமல் நான் கேட்டு விடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூல் பக்கத்தில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட திருமிழிசை அஸ்வினி நாகராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அப்பா சொல்கிறத நான் அப்படியே கேட்பேன் சார், அவர் சொன்னாலாம் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே அப்பா சொன்னால் அவ்வளோதான் முஞ்சு போச்சே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏழு கிணறு தேவா வாழ்த்துக்கள். பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மாமா என்ன சொல்கிறாரோ அதை தட்டாமல் அப்படியே செய்வேன் சார், அவர் வருவதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாகிட்ட தான் வசனமாக பா என்னம்மா பேசுவோம் பாருங்கள், மாமா வரட்டும் பார்த்துக்கிறேன் என்ன எனக்கு என்ன பயமா, பேச தெரியாதா எனக்கு, அவர் சொன்னால் அப்படி நான் ஏற்றுப்போனா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே எங்கள் மாமா உள்ளே வந்த உடனே எப்படி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபோன் வந்தால் டிவியை மியூட்டில் போடுவோமோ அந்த மாதிரி எங்கள் மாமா வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் மியூட்டில் போயிடுவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால் எங்கள் மாமா சொல்ல வந்து நான் அப்படியே கேட்பேன், தட்டாமல் கேட்பேன் அப்படி சொல்லி பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அம்பத்தூர் சார். நான் என் சொந்தக்காரங்க 20 பேராவது சொல்கிறத கேட்பேன் சார்.
0: 20 பேரா?
1: அம்பத்தூர்லேருந்து தேனாம்பேட்டை போயிட்டு வரானா உடனே நிறைய செஞ்சுருக்கோம் சார். 2 லிட்டர் இந்த நிகழ்ச்சி பெரும் வெற்றி பெறணும் சார். நீங்கள் கோடி ஆண்டுகள் வாழணும் சார்.
0: வணக்கம். வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: ஆனந்த் அவர்களுக்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: இருக்குது.
0: நன்றி
2: சார். எங்க வீட்டுல 15 பேர் இருக்கோம் சார்.
0: 15 பேரா?
2: 15 பேருக்கும் நானு அவங்க பேசிதான் நான் கேட்பேன் சார். எல்லாருக்கும் ஆமா ஆமா ஆமா போட்டு கிடப்போம் சார்.
0: ஆமா ராஜேஸ்வரி, நீங்க
2: எதிர்த்து கேள்வி கேப்பாங்க. பொண்ணு திருமிச்சிருக்கிறாங்க அஸ்வினி நாகராஜ், அவங்க தான் எதிர்த்து கேள்வி கேட்பான். அவங்களுக்கும் நாம ஆமா சாமி ஆமா ஆமா ஆமான்ட்டு வெளி வேலையை முடிப்போம் சார். என்ன பண்றது, அது நம்ம ஒத்துட்டு போனாதான் எதிர்த்து கேள்வி கேட்டா குடும்பம் இல்ல
0: சார். நைட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கா,
2: நல்லா இருக்கும் வாழ்க்கை
0: ஜம்முன்னு இருக்கு. ஓகே
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. ஆமாங்கிறது ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய சூப்பர் வார்த்தை. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஏன் நீங்கள் சொல்கிறது ஆமாம் சரிதான், அதனால் ஆமாம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வணக்கம் மித் பாரதி தமிழ் எஃப்எம், லைனில் வந்து கட் ஆகிட்டீங்க. ஃபேஸ்புக்கில் நம்பர் வீரராக அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைப்பு ஈர்த்தது மனது வியப்பு, பேரன் என் பேரன் என்ன சொல்கிறானோ அப்படியே நான் கேட்டுருவேன் பார்த்துங்க. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து அதில் ஒரு கருத்து முரண் வரும், நான் சொல்கிறத கேட்பேன் கேட்காம இருப்பேன், என் வீரராக வந்துட்டேவா எனக்கு தெரியாததா அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் இந்த பேரை வந்து ஏதாச்சும் சொன்னால் இல்லை ஏதாவது என்கிட்ட ஒன்று சொல்லணும்னா என் பேரங்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறாங்க சார், அது கேட்ட அவர் நிலைமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீரராகவன் வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் எமோஜி வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டீங்க. கொஞ்சம் லைனில் வந்தீங்கன்னா சிக்னல் இருக்கிறமா வந்து பேசுங்கள், ரேடியோ வழியுமா தயவு செய்து மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: தாளபூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க உமா மேம்.
3: நானு இப்ப எங்க சொந்த அண்ணன் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன் சார். எங்க பெரியப்பா பையன் ஒரு கண்ணு அப்படி பார்த்தாலும் பயந்துச்சு, எங்க சொன்னாலும் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பேச சொல்லுவாங்க, அதனால அவன் சொன்னா கொஞ்சம் பயப்படுவேன் சார். பெரியப்பா பையன்,
0: பெரியப்பா பையன் எங்க அண்ணன் சொன்னாலும்
3: அப்படின்றவன் கூப்பிட்ட பாரு மூர்த்தி அப்படின்னு வர ஐயோ அப்படின்னு சொல்லி
0: அவர் கண்ணா அந்த அண்ணன் வேற வராரா, சரி பேசாம நம்ம அமைதியா இருந்துருவான் அவர்கிட்ட பேச்சு.

0: பிச்சை கொடுத்து வாயை கொடுத்து எதுக்குப்பா இதெல்லாம். ஆ ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணியத்துலேருந்து மாடசாமி பேசுகிறேன்.
0: மாடசாமி, சொல்லுங்கள் மாடசாமி சார்.
1: நான் எங்கள் மாமா சொன்னால் தான் கேட்பேன்
0: சார். மாமா சொல்லி தட்ட மாட்டீர்கள்.
1: ஆமாம் சார்,
0: மாமா சொல்கிறத அப்படியே கேட்டுருவீங்க.
1: ஆமாம்,
0: ஓகே, வேறு வழி இல்லை, கேட்டுதான்.
1: அம்மா சொல்கிறது கேட்பேன்.
0: அம்மா சொல்கிறது கேட்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம எல்லா டைமும் கேட்போம் அப்படின்றது கிடையாது. பெரும்பாலும் அவங்க சொல்லும்போது நம்ம வந்து எதுனா ஒன்று அவங்கள சொல்லிட்டுனா ஹர்ட் ஆயிடுவாங்க, இல்லை அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சொன்னாலும் நம்மளை சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லி வளர்த்ததால் திருப்பி எதுவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் கூட இருக்கும். ஆனால் இவங்க சொல்ல இவங்க பேச்சை வந்து என்னால் தட்ட முடியாது, தட்ட முடியல, இவங்க சொன்னால் அப்படியே கேட்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சுற்றத்தில் யாரெல்லாம் சொல்லுவீங்கன்றதான் நீங்கள் நம்ம நீக்கி ஒரு நாளில் பேசிகிட்டு இருக்கோம். பாட்டு வந்துட்டு இருக்கு, வேலா ஆயுதம் படத்துலேருந்து மாயம் செய்தாய பாட்டு, சங்கீதா ராஜேஸ்வரன் அவங்களுடைய குரலில், விஜய் ஆண்டனி மியூசிக்கில், விவேகா வரிகளில். கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். விவத் பாரத் தமிழ் 102.3.

0: நன்றி. டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கள் சுற்றத்தில் யாருடைய பேச்சு நீங்கள் அப்படியே தட்டாமல் கேட்பீர்கள் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரமா கோடம்பாக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்றும் எப்பொழுதும் அம்மா சொல்கிறத அப்படியே நான் கேட்பேன். கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் வந்து முடிஞ்சவற்றை பின்பற்றணும். கேட்குறது ஒரு ரகம், உங்கிட்டு போயிடும் எதுக்கு பேசிட்டு அப்படின்ட்டு, அதை ஃபாலோ பண்ணுறது வந்து இன்னொரு ரகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அம்மா சொல்கிறத கேட்பேன், அதில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். இந்த தூக்கத்தை தவிர இது எப்படின்னா வந்து நான் கேட்பேன், தூங்குன்னு சொல்லுவாங்க தூங்க மாட்டேன், காலைல சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க சாப்பிட மாட்டேன், சீக்கிரம் எழுந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க எழுந்திரிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தூக்கத்தை தவிர மற்றதெல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்பேன், முடிஞ்சவளை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிடுறேம்மா கோடம்பாக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், வாழ்க்கைக்கு தேவையான தலைப்புகளை இப்படி வந்து ரூம் போட்டு யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, அப்படியே தோன்றுறது தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்குது நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறார் தீட்டாளம் டிசி ராஜேஷ். கமலாவரதன் வாழ்த்துக்கள். ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கோரி நாள் நிகழ்ச்சி வந்து அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேரை கூட என்ன சொன்னால் தட்டுறதுக்கு மனசு இல்லை. இது எப்படின்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, பேரன் சொல் மிக்க மனசு இல்லை, பேரன் சொல் தட்ட மனசு இல்லைன்னு அது ஒரு ரைமிங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேரை சொல்கிறத வந்து அப்படியே கேட்டுருணும். அது பச்சை குழந்தைங்க எப்பயுமே அப்படி தானே, அவங்க சொல்லும்போது நம்ம ஐயோ பாவம் சின்ன குழந்தை அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஹேமலதா வந்து அவங்க பேரை சொல்கிறத வந்து நான் தட்ட மனசே எனக்கு இருக்காது, அவன் சொல்கிறத அப்படியே கேட்டுருவேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய சுற்றத்தில் இவங்க சொல்கிறத வந்து நான் சின்ன வயசாக இருக்கலாம் இப்போ இருக்கலாம் தட்டாமல் அப்படியே கேட்பேன், எனக்கு மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த நம்பர் யார் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். கால் பண்ணி பேசணுன்னா 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நபருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 அப்படின்ற நபருக்கும், 2838-9871 2838-9871 அப்படின்ற நபருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் நான் இன்றைக்கி டேட்டில் போஸ்ட் போட்டிருக்கேன் நீ கூறினால்னு, அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு, தாம் தும் படத்துலேருந்து ஹாரிஜர் மியூசிக்கில் பாவிஜய் வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் கிறிஷ் உங்களுடைய குரலில் சகியை படம் தான் வந்துட்டு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் வித் பாரத் தமிழகம் 102.3.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8:05 தன்னுடைய குரலால் மக்களை கவர்ந்த இசை பிரபலம்.
1: பாட்டு வந்து வெளியில வரும்போது நிறைய பேருக்கு தெரியல அது நான் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். ஆசை தோசை
2: அப்போ வடதானே, ஆள பாரு அல்வா கடதானே, குத்தாம குத்துது உங்கிடிச்சல, பத்தாம பத்துது பொம்பள ஆசை.
0: 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பின்னணி பாடகி கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் அவர்கள் பங்கேற்கும் இசையும் நானும்.
3: அழகே இன்பம் அழுத் தருவேன் இன்பம், தொட்டு தொடங்காமல் இருந்தாலே வருவாய் இன்பம், கட்டுக் கடங்காமல் அறிவாயம் உடலே இன்பம்.
0: இனிய இசை அனுபவங்களை நம்மோடு பகிர வரும் நிகழ்ச்சி கேட்கத் தவறாதீர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05.
4: வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மதுரவாயில இருந்து உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: என் பேரு ஜே ஏழுமலை சார்.
4: ஜே ஏழுமலை, சொல்லுங்க ஏழுமலை சார்.
5: சரி சார், நீங்க சொன்ன தலைப்பு நல்லா இருக்கு, ஆனா வந்து பெரியவங்க சொல்லு, அண்ணன் தம்பி சொல்லு, பெரிய சித்தப்பா பெரியப்பா யாரு சொல்லு கேட்க கூடாது சார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துல பெரிய பெரிய

0: ஞானிகள்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த சொல்ல கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
1: ஓகே, ஞானிங்க சொல்ல
0: குறிப்பா வந்து, ஆமா பெரிய பெரிய ஞானிகள்
1: என்னுடைய
0: வார்த்தைய கேட்டு அடங்கி நல்லா அழகா பண்பா பாசமா பாத்துக்கிறாங்க.
1: சார் ரொம்ப நன்றி.
0: சொல்ல வந்து கேட்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்.
1: ஓகே, எல்லாம் அன்பா தான் பாத்துக்கணும், அடங்கி அப்படின்ற வார்த்தையை நம்ம தவிர்த்துக்கலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ். ஓகே, ஏன்னா அன்புக்கு தான் நம்ம எப்பவுமே கட்டுப்படுவோம். நம்ம வந்து ஒருத்தவங்க எனக்காக இதை கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னும்போது அப்படியே இந்த ஐஸ்கிரீம் மெயிலில் வச்சா எப்படி உருகுவோமோ அந்த மாதிரி விரிடுவோம். அதை விட்டு என்ன எங்களுக்காகலாம் நம்மக்கிட்டலாம் இதெல்லாம் என்னம்ம அன்பு தான் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். வணக்கம் வித் பாரத் தமிழ். லைனில் வரீங்க, டக்குன்னு கட்டாயிருங்க. லைனில் வரீங்க, டக்குன்னு கட்டாயிருங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க. மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எமோஜி கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும். மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட அடுத்த நேர் லைனில் வரலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய சுற்றத்தில் பொதுவாக அப்படின்றது ஓகே, அந்த உங்களுடைய சுற்றத்தில் உறவுகளில் யார் பேச்சு நீங்கள் கேட்பீங்க பெட்டர் தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரத் தமிழ். வணக்கம் வணக்கம் வணக்கம், யாரைக்கேந்து பேசுகிறீங்க?
2: சீட்டாளம் பிசி ராஜேஷ்.
1: சொல்லுங்கள் ராஜேஷ் சார்.
2: சார், நான் சின்ன வயதுலேருந்தே அம்மாவுடைய பிள்ளை செல்லம். அம்மா இப்போ இதில் தவறிச்சாங்க, இருந்தாலும் அம்மாவுடைய செல்ல எதுவுமே தட்ட மாட்டேன் சார். இப்போ அவங்களுடைய நினைவுகளோடு தான் நான் காலத்தை கணக்கிட்டு இருக்கேன்.
1: இந்த நேரத்தில் அவங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டு போகுது.
2: கண்டிப்பா.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணி பேசினதுக்கு.
2: மிகச்சி சிறப்பா இருக்கு சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனி இருவணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆண்டனி சார்.
3: இப்பதான் ட்ரை பண்ணி பணி முடிஞ்சு இப்பதான் ட்ரை பண்ணி கிடைக்கல, டக்குன்னு கிடைச்சிருச்சு. அது தினந்தோறும் நான் வர வந்தாங்க. என்ன சார் ஆக்சுவலி இந்த கான்செப்ட் சார்?
1: உங்களுடைய சுற்றத்துல யாருடைய பேச்ச தட்டாம கேப்பீங்க?
3: கண்டிப்பா என்னுடைய தாயுடைய பேச்சு தட்டாம கேப்பேன். என்னுடைய தாய் தான் கண்டிப்பா. எதா இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி சொல்லுவாங்க கண்டிப்பா. எதுவுமே இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கப்பா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் பொழுது நமது கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரம்னு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு சொல்லுவாங்க.
1: அதை கேட்கும் போது விட்ரா ஆண்டனி அப்படி இருக்குமா? எனக்காக பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லுவாங்கல்ல சாப்பாந்து, அவங்க சொல்றது இதை கொஞ்சம் போய் டிராப் பண்ணி விட்டுவாங்களே அப்படின்வாங்க. டிராப் பண்ண போகும்போதெல்லாம் வந்து நம்மளால எல்லாம் போக முடியாது அப்படின்வாங்க. ஆனா இவங்க சொல்லும் போது சரி போய் டிராப் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு தோணல. அப்படி யார் பேச்ச சொல்ல தட்ட மாட்டீங்க? வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன்.
1: சொல்லுங்க டெல்லி சார்.
4: ஆமா, எங்க அப்பா இருந்த வரையும் அவர் பேச்சு கேட்டையா, இப்ப என் மகன் பேச்சு கேக்குறேன்.
1: மகன்?
4: ஆமா ஆமா.
1: சரி சரி. பையன் சொல்றதுதான், பையன் சொல்றதை அப்படி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு அதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனிக்குள்ள போய்கிட்டு பையன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லி டெல்லி சொல்லியிருக்கிறாரு. பாட்டு வந்துட்டு இருக்கு, நான் மகன் அந்த படத்தை நேரத்தை கேட்டு பிளே பண்ணிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ். நான் மகன் நல்ல படத்தில் யுவன் சங்கராஜாரோட மியூசிக்கில், யுவன் சங்கராஜா மற்றும் தன்விஷா இவங்களுடைய குரலில் யுகபாரதி வரிகளில் பாடல். வணக்கம். வணக்கம்
5: சார். கேக்குதாமல் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
5: என்னுடைய அன்பு தம்பி சொன்னா கேட்பேன் சார்.
1: அன்பு தம்பி?
5: ஆமா சார், ஒரே ஒரு தம்பி தான், அதனால அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்பேன் சார். ஏதோ கோபப்பட கூடாது, யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு
1: அண்ணன் தம்பி அப்படின்ற பாட்டுலாம் ஞாபகம் வருமா? செண்பதுரை வைகை நதி
5: வரும் சார். அந்த அன்பு சகோதர படத்துல இருக்கு சார் ஒரு பாட்டு,
1: முத்துக்கு முத்தாகவா?
5: ஆமா சார், சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்களும்.
1: அப்படியா? சும்மா அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், அதனால சொன்னேன். அந்த படத்துலதான் இருந்துருது.
5: பரவாயில்ல சார்,
1: மேட்ச் ஆயிடுச்சு.
5: அது நல்ல பாட்டு சார், அருமையான முடிஞ்சா போடுங்க சார்.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துருக்கு, கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 8 மணி 45 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் சுற்றத்தில் நீங்கள் யார் சொன்னால் கேட்பீங்க, உங்கள் உறவுகள் நட்புகளில், உங்கள் சுற்றத்தார்களில் இவங்க சொன்னால் நான் கேட்பேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யார் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் எமோஜி, வாழ்த்துக்கள், ஷோ நல்லாயிருக்கு, பாட்டு நல்லாயிருக்கு, கிளாப்ஸு, ஏகப்பட்ட அப்படியே அந்த இமோஜி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன்லாம் இப்படியே வெளிப்படுத்திடுறோம்ல, அப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட. கமெண்ட் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, மயிலை பட்டாவி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அப்பா அம்மா சொன்னால் மட்டும் பெருசாக அவ்வளோவா கேட்க மாட்டேன் சார், ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே எனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் பெரியம்மா, அந்த பெரியம்மா சொல்லும் போது இருங்க சார் ஒரு நிமிஷம், அவங்க ஞாபகம் வருது. ஸோ அப்படின்ற மாதிரி, ஸோ அவங்க பெரியம்மா சொல்கிறத வந்து நான் அப்படியே கேட்பேன், ஏன்னா வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பற்றி புகார் சொல்லுவாங்க, எங்கள் பெரியம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்து, அதனால் எங்கள் பெரியம்மா சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு நான் எங்கள் பெரியம்மாட்டே சொல்லேன், பெரியம்மா அப்பா அம்மா சொல்கிறத நம்பாதீங்க பெரியம்மா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பாவமான மூஞ்சி வச்சுட்டு சொல்லுவாள். அதனால் எங்கள் பெரியம்மா சொல்கிறத நான் அப்படியே கேட்பேன்னு மயிலை பட்டாபி சொல்லியிருக்கிறாரு. முனிவேல் குமரன் வந்து பெரியப்பா பையன், அதாவது எங்கள் அண்ணன் சொல்கிறத வந்து நான் அப்படியே கேட்டுருவோம் சார், அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முனிவேல் குமரன் சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக்கில். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வித் பார் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: கோபாலகிருஷ்ணன் சார்
0: சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார்,
1: ஆமாம் சார், அது எங்கள் அம்மா தான் சார். எங்கள் அம்மா தான் வந்து ஆரம்பத்து நல்ல அறிவுரை கொடுப்பாங்க, நானும் அவங்கள்ட்ட கேட்டுப்பேன் சார். அதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அவங்க இறந்துட்டாங்க, இப்போ எனக்கு அதுவும் தேவைக்காது சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம், லைனில் விட்டு கட் ஆகிட்டீங்க. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் காலம் போயிடுச்சு சார், இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது, மனசாச்சு என்ன சொல்கிறதோ அதான் கேட்பேன். அதெல்லாம் ஓகே, அதுதான், இதை தாண்டி அடுத்தது தான் நம்ம மனசு சொல்கிறது தான் முக்கால்வாசி செய்வோம். இப்போ அவங்க சொல்கிறதாலே அப்படின்னு நம்ம செஞ்சிட மாட்டோம், இருந்தாலும் சொன்னால் அந்த நேரத்தில் தட்ட மாட்டோம், தட்டுறதுக்கு மனசு இருக்காது. சரி ஓகே, எதை சொல்லிட்டு போகிறாங்க, பெரியமா தானே பெரியப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்ன ஒரு ஆர்கியூ, ஒரு விவாதம், அப்புறம் போய் அந்த என்ன சொல்கிறது, அவன் என்ன அப்படி என்ன சொல்கிறது, என்ன எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பார்க்காதா, என்னென்னலாம் செஞ்சுருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, இவங்க சொன்னால் தட்ட மாட்டோம் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்,
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம் நலம்.
2: எங்கள் மாமியார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டேங்கப்பா, திருமண முடிச்சு
0: திருப்பி ஒரு தாட்டி சொல்லுங்க.
2: எங்கள் மாமியார் என்ன சொன்னாலும் சரி, ஏன்னா அவங்க நல்ல அனுபவசாலி இல்லையா, பல துன்பங்களையும் பல இடர்பாடுகளையும் கடந்து வந்து நம்மளை ஜெயிச்சு, அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டி நம்மளுக்கு நம்மளுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன சொன்னாலும் அது சரியான இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பேச நல்லா கேட்டுக்கிறேங்கப்பா.
0: இன்னும் ஒரு தாட்டி மட்டும் சொல்லுங்களேன்.
2: மாமியார்
0: சூப்பர், ரொம்ப சந்தோஷம்.
2: திருமணம் முடிக்கும் போது அவங்ககிட்ட கேட்டுதான் ஆலோசனை பண்ணி மாமனார் மாமியார் கேட்டுதான் எதையுமே செய்வேன்ப்பா. அதனால நான் நஷ்டமே அடைஞ்சது கிடையாது, பல நன்மைகளையும் பல தெளிவான வாழ்க்கையும் அடைஞ்சிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அடுத்தா பாடல் வந்துட்டு இருக்கு. மின்னலைய படத்துலேருந்து பொம்பை ஜெயஸ்ரீ அவங்களோட குரல்ல வசீகரா என் நெஞ்சனிக்கு அப்பாடல் தான், ஆரோஜியாருடைய மியூசிக்கில் தாமரை வரிகளில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஜெயலட்சுமி மேம்.
3: எனக்கு எங்க சின்ன பேசுறதா கேட்பேங்க சார்.
0: சின்ன அண்ணன் சொல்றதை அப்படியே கேட்பீங்க?
3: ஆமா.
0: பெரிய அண்ணன் சொல்றத ஒரு 50% தான் கேட்பீங்களா?
3: பாட்டு
0: வந்துட்டு கேட்டுருவாங்க.

0: நேரம் எட்டு மணி 56 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பதில் இருந்துட்டுருக்கோம். வணக்கம் வித் பாரி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், தேவிகா பல்லாவத்திலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவிகா.
1: எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்க அம்மா சொல்றதுதான் கேட்டுட்டு வந்தேன். இப்போ வந்து எங்க வீட்டுக்கார் சொல்றதுதான் கேட்பேன் நானு.
0: அப்படியா?
1: அவர் என்ன சொல்றாரு? ஆமா, அதுதான் கேட்பேன்.
0: அப்படி அப்படி வந்துட்டீங்க.
1: ஆமா சார், நீங்க என்ன ரொம்ப நிறைய பேர் கிட்ட பேசுறீங்க, கால் அட்டன் பண்றீங்க, ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம். ஓகே, அவங்க லைனில் எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டின் இல்லத்தரசி சொல்லுதானுங்க, வேறு அதில் எதுவும் சாய்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது, ரெண்டுத்தில் ஒன்றுலாம் கிடையாது, ஒன்றுத்தில் ஒன்று தான் துட்டாகணுன்ற மாதிரி. ஸோ எங்கள் வீட்டின் இல்லத்தரசி

0: சொல்கிறது தான் கேட்போம். பிரேம்நாத் கோயம்புத்தூர் 20 குறிப்பு, தற்போது நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்றத மட்டும் மறக்காமல் சொல்லிடுங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பேச வேணாமா? ஓகே, நான் சொல்கிறத நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் டெய்லி நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி தலைப்பு இருக்கிறப்ப ஆமாம்ல, நம்ம யார் சொல்கிறத கேட்போம். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்,
1: ஒரே
0: வந்து ஒரு புன்னகையா இருக்கும் முகத்துல, பேசிப்போம், அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ அவங்க சிவகுமார் அண்ணன் கால் பண்ணால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒரே ஜாலியாக சந்தோஷமாகிடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மள அப்படி தான், நம்ம வந்து ஒரு குரலை கேட்டோம்னா இப்போ ஃபோன் பேசுவோம், நம்ம எதனால் ரொம்ப மோனாக இருக்கமா, ஆறுதல் தேவைப்பட்டா, இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த குரல் கேட்டால் நம்ம வந்து அப்படியே ஆறுதல் ஆகிடுவோம். அந்த மாதிரி இவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்ட்டு இருக்கோம்ல. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: பாஸ்கரன்.
0: சொல்லுங்கள் பாஸ்கரன் சார். அடிக்கடி யோசிச்சிருக்க மாட்டோம், இந்த தலைப்பு வரும்போது யோசிச்சிருப்போம். அப்படி நம்மள நிறைய பேர் கால் பண்ணி பேசுறீங்க. கால் பண்ணி பேசாதவங்களும் விவித் பாரத் தமிழ் 102.3 கேட்டுருக்கலாம் இருக்கும். இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசின விவித் பாரத் தமிழ் 102.3 ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றிகளோட. கண்டிப்பாக நம்மள யார் சொல்றதாச்சும் நிச்சயமா நம்ம கேட்டிருப்போம். கேட்ட தகவல்கள் பகிர்ந்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களை வந்து 9:15 என்னிய பொன்னிலாவில் இனிமையான பாடலோடு சந்திக்கிறேன். அதே ஸ்டேட்யூண்டாக கேட்டுருங்க. புத் பாரதி தமிழ் 102.3 இந்த நேரத்தில் நீ கூறினால் பேசிகிட்டு இருந்தோம். யார் கூட? நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்தே தான். இது விபுத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்ற முழுமையான டம்டம். அதே தான் கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி, வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சிவபக்தியை உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
1: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய போது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழ நாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூலபல சைன்யத்தைப் போல இரட்டை மண்டலத்துப் படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புவமையில்லாத வீராதி வீர

உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் என்னும் இடத்தில் குருக்ஷேத்திர யுத்தத்தை போன்ற மாபெரும் போர் நடந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சயத்தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அரிஞ்சயத்தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்து போருக்கு சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜகுலத்தில் பிறந்து அந்த சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான். ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனத்தை செலுத்தி வந்தவர். அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை. மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார். தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதித்தார். சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார். வாழ்வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை. யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை. பொய்யும் புனை சுருட்டும் வஞ்சகமும் வேஷம் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார். திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டார். மகனே, விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்து விட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்யபாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன் தந்தை மரணத்தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனத்தை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார். உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்யவதியான வீர நாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார். நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழர் மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் இருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழகுலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை. ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததிகள்தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாதென்று எண்ணினார். உன் தந்தைக்கு ராஜ்யமாளும் ஆசை இல்லை. ராஜ

0: பாவங்களில் பற்றுதலும் இல்லை. அவர் புண்ணிய புருஷர். அவருடைய உள்ளம் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானின் எடையடி தாமரைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. ஆகவே தமது தம்பியாகி அறிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். முன்னமே சொன்னேனே, அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை. ஆனால் அவருடைய மனவுறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன். நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது பிரியங்கொண்டு என்னை திருமணம் புரிந்தார். அவரை பதியாக அடைந்த நான் பாக்யசாலி. எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்யசாலி. இந்த உலகில் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான். சிவபெருமான் ரிஷபாரூடராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணுலகிலிருந்து அழைத்து போனார். நான் இப்போது உன்னை என் ஊன கண்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார். அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள்.
1: அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது. அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது எப்படி தாயே, என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன், எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன்.
0: மகனே கேள், உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை அடைந்த போது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார், நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. கன்னிப்பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது. நாளடைவில் என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாலாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் இருதயம் தாபம் கொண்டது. மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையைக் கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்து உள்ளம் பற்றி எரிந்தது. குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் வரம் கோரினேன். இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார். உன்னை எனக்கு அளித்தார். ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன். மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேனோ என பயந்தேன். அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவில்லை. ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்திவிட்டு போனார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: திருநாரையூர் இளம் நம்பின செம்பியன் மாதேவி பக்தி பூரிப்புடன் குறிப்பிட்ட அந்த சிறு பிள்ளை பெரிய பீடத்துல நடுநாயகமா அமர்ந்திருந்தது மதுராந்தக தேவருக்கு எரிச்சல மூட்டி இருந்தத கவனிச்சோம். தாயாரின் வற்புறுத்தலால பொறுமையா உட்கார்ந்திருந்தாலும் அந்த நம்பி மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன்ங்கிற பகுதியை பாடினது மனசுல சுகமா பதிஞ்சது அல்லவா. இந்த வீர பரம்பரையில சிவயோகம் மட்டுமே வலுத்திருந்ததால என் தந்தைய தனாதிகாரி புண்ணிய புருஷர்னு பாராட்டினார். எனது யோகம் முழுக்க முழுக்க ராஜயோகம்னு காட்டுறேன். இப்ப இவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு வைப்போம். அந்த புண்ணிய புருஷரோட விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நான் என்ன செய்யட்டும். விறுவிறுப்பான கட்டம். சரி, தக்கோலம் காஞ்சிக்கு வடகிழக்கே 27 கிலோமீட்டர், அரக்கோணத்திற்கு தென்கிழக்கே 13 கிலோமீட்டர். குருக்ஷேத்திரம் பண்டைய வரலாறுகள்ல 56 தேசங்கள் பற்றின குறிப்புகளை காணலாம். அவற்றில் ஒண்ணு குரு, நம் நாட்டின் வடபகுதியில இருந்த பகுதி.

0: ஹஸ்தினாபுரம் பிரதான தலைநகரம் டெல்லிக்கு வடகிழக்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். பின்னாளில் ஏற்பட்ட பிளவுகளால இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களின் தலைநகரம் ஆயிடுச்சு. இது டெல்லியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. குருக்ஷேத்திரம் டெல்லிக்கு வடக்கே 160 கிலோமீட்டர். இங்கே நடந்த பெரும் போருக்கு காரணங்கள் துரியோதனின் பேராசை, கௌரவரின் சூழ்ச்சி. 300 எழுத்துகள் வடமொழியில உபசர்க்கம் எனப்படும். சகவாசம், இதுல சக 300, இது உருமாற்றம் பெறாமல் இணையும். இங்க உடன் கூட என்ற பொருள்ல வாசம் என்பதோட சேர்ந்து இணைந்து தங்கியிருப்பது குடியிருப்பது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்குது. சுருக்கமா நட்பு, நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில் தொரும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருவது போல நற்பண்பாளருடன் பழக பழக அந்த நட்பு இன்பம் தரும்னு தெய்வப்புலவர் சொல்றார். சிவஞான செல்வர்களோட கண்டராதித்தர் கொண்டிருந்த நட்பு சிவஞான கண்டராதித்தர் என்கிற பெரும் புகழ தந்தது. ரிஷபாரூடர், ரிஷபம் காளை, இங்க நந்தி. ஆரூடர் அந்த வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்தருளும் சிவபெருமான். ஆரூட ஆரோகண இதெல்லாம் ஒரே பொருளை தரும் சொற்கள். ஏறி அமர்தல் கருடாரூடர், கருடன் மேல் அமர்ந்தருளும் திருமால். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. வித் பாரத் தமிழ் 102.3 இணைந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
4: இரவின் அமைதியில்
5: இதயம் எழுதும்
4: இசை கவிதை
5: என் இனிய
4: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் மென்மையான மறுபடியான இரவு பொழுதில் எண்ணினிய பூனிலாவில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எண்ணினிய பூனிலாவினாவே இந்த நேரத்தில் மென்மையான மறுபடியான இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக தான் கேட்டு ரசிக்க போகிறோம். எண்ணினிய பூனிலாவில் இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக முதல் பாடலாக பாட்டு வருது. முதல் பாடல் முதல் வசந்தத்திலேருந்து தான் முதல் பாடல் வந்துட்டுருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து யார் வந்து ஒருத்தவங்களை வந்து என்னென்னவோ பண்ணிடலாம். ஓ, எதனா ஒரு அளவு இருந்துச்சுன்னா அந்த அளவை நம்ம வந்து அளந்துடலாம். ஆனால் ஒருத்தவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து சும்மா சொல்லலாம். எனக்கு தெரியும், முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவேன். எனக்கு தெரியும்ப்பா, அப்பயே அப்படி தான் நினச்சிட்ருந்தாங்க. எனக்கு தெரியும், அதான் ஏன் வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்லலை அப்படின்வாங்க. அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஆனால் நடக்கும்போது நினைக்கும் போது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசில் என்ன ஓட்டம் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பாக 100% நம்மளால் யாராலையும் வந்து கணிக்க முடியாது. ஓரளவு கெமிஸ்ட்ரி இருந்தால் சரி, என்ன மன ஓட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து அந்த ஆழம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்க, ஒர்க் அவுட் ஆனாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இல்லைன்னா சுத்தம். அப்படி ஒரு பாட்டு தான் ஆர்வம். அதுவும் ஆழம் இல்லை, ஆர்வம் கடலும் ஆழம் இல்லை. அந்த ஆழம் என்ன அப்படின்றத வந்து முதல் வசந்தம் படத்துலேருந்து

இளையராஜாவுடைய குரலில் இசையில் முத்துலிங்கம் வரிகளில் பாட்டு முதல் பாடல் இருந்துட்டுருக்கு. ஏன் இனிய பொண்ணுதாவில் கேட்டுட்டு தொடர்ந்து இந்த மாதிரி மெலடியான மென்மையான பாடலை கேட்டு ரசிக்கலாம். வித் பாரதி தமிழகம் 102.3. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் அர்ஜய் ஆனந்தே தான்.

9:22 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரத் தமிழகம் 102.3 என் இனிய பொன்னினாவில். இந்த நேரத்துக்கு மறுபடியான பாடல்களை தான் கேட்டுரைச்சிட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு, சில பாடல்களை நம்ம கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னமோ ஞாபகங்கள் வருங்க. அந்த கால ஞாபகம், இந்த கால ஞாபகம், இந்த பாட்டை ஏன் தம்பி போட்டு விட்டேன், ஏப்பா இதெல்லாம் சொல்ல முடியலப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு கிளப்பி விட்ருவோம் பார்த்தீங்களா. சில பாட்டு அதுலேயும் வந்து நம்ம இந்த பீக் ரொமான்ஸ்லாம் இருக்கும்போது உண்மையை சொல்லு, என்னை உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு உண்மையை சொல்லு, சத்தியமாக சொல்லு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்படி வந்து அவங்க வந்து இந்த 90s 80s இந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா பொய் சொல்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது உண்மையை மறைச்சி சொல்கிறது அப்படி கூட சொல்லுவோம்ல. அப்போ சொல்லும்போது நல்லா அப்படி இந்த முகத்தை திருப்பிக்கிட்டு இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற இல்லை அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இந்த பாட்டை நமக்கு வந்து பார்க்கும்போது ஞாபகம் வரும். அப்படி ஒரு பாடுறது தான் ராஜாதிராஜா படத்துலேருந்து சித்ரா மற்றும் பி சுஷிலா இவங்களோட குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில், உன் நெஞ்சத்தொட்டு சொல்லு ஏ ராசாவே பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: மறக்காதீங்க.
2: ஒன்பது மணி 29 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இன்னிய பொன்னினாவில இந்த நேரத்துக்கு இதமான மேடையான மென்மையான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் எனக்கு ஒரு ஆசை இல்லை, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பில் வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்கள் இப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபோன் பேசுகிறப்போ வந்து அவங்க வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்வாங்க. சரி, ஒரு சர்ப்ரைஸாக போவோமே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி டிராஃபிக்லலாம் போனால் ஃபோன் பண்ணால் அச்சோச்சோ இப்போ தானே நாங்கள் வெளியே கிளம்பணும் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு வரக்கூடாது. முன்னாடிலாம் ஃபோன் பேசாமல் தான் போவோம். இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் இருக்கிற மாதிரி தெரிய முடியுது. அப்படி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, நம்ம எதிர்பார்க்குறவங்க வந்து திடீர்னு ஆனையினால நம்ம முன்னாடி வந்து நின்னாங்கன்னு வச்சிங்களேன், ஓஹோ ஆஹா அப்படி இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு பாடல் தான் அந்த தன்னண்ணா நான் ஒரு ஹம்மிங் இதில் ஆரம்பிக்கும். அந்த ஹம்மிங்கே நமக்கு அவ்வளோ ஒரு ப்ளீஸிங் அப்படி சொல்லுவாங்களே அப்படி இருக்கும். பூவே பூச்சுடுவா படத்துலேருந்து கேஜி யேசுதாசருடைய குரலில் இளையராஜாவோட இசையில் பூவே பூச்சுடுவா படம் தான் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம் வைரமுத்தவரோட வரிகளில்.

இனிய பொண்ணிலாவை கேட்டுருக்கோம். இனிய பொண்ணிலாவில் அடுத்த பாடல் என்ன மாதிரி பாடல்னா, இப்போ நிறைய இந்த ஆப்லாம் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாவில் அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு என்னுடைய சின்ன வயசு வெர்ஷன் அப்படின்னு போட்டு பேக்ரவுண்டில் ஒரு சாங் போட்டுப்பாங்க. அந்த சின்ன வயசு ஃபோட்டோ அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ ஃபீல் நமக்கு வந்துடும். எப்பயுமே வந்து இந்த பழசை அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நமக்கு வந்து அது அந்த காலம் அந்த காலம் தான் அதெல்லாம் திரும்பி எப்படி வரும் அப்படிலாம் நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி இந்த ரெட்ரோ அப்படின்னாவே நமக்கு ஒரு ஜாலியான ஃபீல் இருக்கும். அப்படி இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுடைய காஸ்டியூமு அந்த பாட்டுடைய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ ஃபீலில் தான் இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் அரங்கேற்ற வேலை படத்துலேருந்து ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனும். ஆடாடாடாடாடா என்ன ஒரு கற்பனை. கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் இவங்களுடைய குரலெலாம் வாலி அவரோட வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் அந்த பாட்டில் இருக்க அந்த ஹீரோ ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் பார்க்குறதுக்கே ஆரம்பிக்கும் போது அந்த பேண்ட் ஷர்ட்டு புடவை அந்த பூ வச்சுருக்குறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ ஃபீலில் இருக்கும். இந்த ரெட்ரோ ஃபீல் இன்றைக்கி நம்ம வந்து அப்படியே ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி அதை பார்க்கும்போது, ஆ சின்ன வயசில் நான் எப்படி இருந்திருக்கேன் இதை பாருங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் நம்ம ஷேர் பண்ணுவோம்ல, அப்படியே ஒரு பாடுறதா ரெட்ரோ ஃபீல் பாட்டு கேட்டுவாங்க, திறந்து கேட்கலாம்.

கேட்டுட்ருக்கோம் என்னைய பொருளாவே வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாட்டு, இந்த பாட்டை வந்து நான் எப்படி சொல்லலான்னா, நம்ம வந்து இப்போலாம் இப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே காதுக்குள்ளே ஏர்பாடு, ஹெட்செட்டு, ஏர்பட்ஸ்னு போட்டு வெளியில் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஃபீலிங்ஸை நமக்குள்ளேயே போட்டு புளிகிற மாதிரி வந்து பாட்டு கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அப்போ 90s வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து அந்த மேலே மண்டை குழா அப்படி சொல்லுவாங்க, ஸ்பீக்கர்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கரை வந்து ஒரு மரத்து மேலே ஊரில் கண்டிப்பாக ஒரு அண்ணன் கட்டி விட்டுருப்பார். அந்த ஸ்பீக்கரை கட்டி விட்டு அவர் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பார். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் 8:30 தூங்கிடுவாங்க கிராமங்களில். இப்படி 8:30 மேலே அவர் அந்த கேசட்டில் கரெக்டாக ரீல்லாம் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும் போது நல்லா ஓடும், திடீர்னு அப்படிங்கும் உடனே திருப்பி அவர் ரோலிங்கில் போட்டு வர அப்படிலாம் போட்டு இந்த மாதிரி பாடலாம் நம்ம கேட்டிருப்போம். அப்போ சின்ன வயசில் என்னடா பாட்டு இது அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்புறம் நம்ம வளர வளர பெருசானதுக்கப்புறம் அதே பாட்டை நாம் கேட்கும் போது, ஓ அண்ணன் இப்படி ஒரு ஃபீலிங்ஸுக்காக தான் இப்படிலாம் பாட்டு போட்டார், அண்ணன் அதுக்காகவே இந்த பாட்டு போட்டேன், அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாதரா தம்பி நம்மளை சொல்லிடுவாங்களே. அப்படி ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு தான் இந்த படத்தை தாளாட்டு பாடவா படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அது என்ன

0: பாட்டு அப்படின்றத கேட்டுட்டு வாங்க. அருண்மொழி மற்றும் எஸ் சவுனகி உங்களோட குரலில் இளையராஜா அவருடைய வரிகள்லையும் இளையராஜா அவருடைய இசையிலையும் பாட்டு வந்துட்டுருக்கு. இது விபத் பாரதி தமிழ் ஃபம் 102.3.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பொடிக்கலையா ஏன்

கேட்டு ரசிச்சிருக்கோம். என்னென்ன பொண்ணு இல்லாவே இந்த நேரத்துக்கு இதமான மெலடியான மென்மையான பாட்டை தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பாடலெல்லாம் நமக்கு வந்து மனப்பாடமாக எப்பயுமே அடிக்கடி கேட்டு ரசிச்சுட்டு ரிப்பீட்டட் மோடில் போய்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு சில பாடலை கேட்கும்போது அந்த பாட்டை ரெண்டாவது தாட்டி கேட்போம், எப்பயாச்சும் தான் அந்த பாட்டை கேட்போம். பாட்டை கேட்கும்பொழுது திருப்பி இன்னொரு தாட்டி வந்து இந்த யூடியூப்லேயோ இல்லை நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்க ஆப்லேயோ இல்லை நம்ம ரேடியோவில் கேட்டுட்டு யூடியூப்லேயோ போய் அந்த பாட்டை நம்ம திருப்பி பார்ப்போம் இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்போம். அப்படி ஒரு பாட்டை தான் இந்த பாட்டெலாம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் போடும் போயிட்டு வரும்போது எங்கன்னாச்சும் ஒரு டீ காஃபி 10 நிமிஷம் நிற்கும் குடிச்சிங்க அப்படின்னும் போது அங்கே ஸ்பீக்கர் கட்டிட்டு பாட்டு போட்டு விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல கேட்கும்போது இதெல்லாம் என்ன பாட்டுப்பா என்ன படத்தில் இந்த பாட்டு அப்படின்னா நம்ம யோசிச்சிருப்போம்ல, அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் கிராமத்து மின்னல் படத்துலேருந்து ரட்டக்கிளி சுற்றி வந்த பாட்டு. இளையராஜா மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில் இளையராஜாவுடைய இசையில் கங்கை மரன் வரிகளில் தான் இந்த பாட்டு இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டெலாம் வந்து நம்ம அடிக்கடி கேட்குறோம் அப்படின்றத தாண்டி கேட்கும்போது கேட்டதுக்கப்புறம் அடிக்கடி ஒன்று ரெண்டு தாட்டி ரீமைண்ட் பண்ணி ரீப்ளே பண்ணி கேட்போம், மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். அப்படி ஒரு பாடல் தான், கேட்டுவாங்க தொடர்ந்து பேசலாம்.

1:53 ஆகிட்டு இருக்கு. நினைய புனிதாவே நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்துடும். இந்த நேரத்துக்கான நிறைவு பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து வைதிக காத்திருந்தால் படத்தை சொன்ன உடனே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். அந்த படத்தோடைய பின்னணி வரலாறு அதுக்கான எல்லாமே வந்து பார்த்துருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த பாட்டில் வந்து நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது எனக்கு தோன்றுறது என்னென்னா, நம்ம சில பாடல்களை வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்த பாட்டில் இருக்கிற வரிகள் எல்லாமே அப்படி வந்து நமக்குள்ளே வந்து போய் உள்ளே உட்காந்துரும், அப்படி உள்ளே உட்காந்துரும். இந்த பாட்டு ப்ளே ஆகும்போது ஆரம்பிக்கும் போதே ராசாத்தி ஒன்று காணாது நெஞ்சு கண்ணுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக்கொடின்னு அந்த பாட்டை விட டக்கு டக்கு டக்கு டக்கு நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம சில பாடல்களில் வந்து அந்த லிரிக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணணும் நினச்சிருப்போம்ல. அப்படி ஒரு பாடல் தான் பி ஜெயச்சந்திரன் அவருடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்தால் நிகழ்ச்சியான நிறைய பாட்டு வாலி அவருடைய வரிகளில். இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே நான் வந்து 10 மணிக்கு எண்ணினிய பொண்ணுலாவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். எண்ணினிய பொண்ணுலாவே முடிஞ்சிச்சு. அடுத்தது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் 10 மணிக்கு உங்கள் விருப்பமான பாடலை நம்ம விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத மெசேஜ் ஆன் பண்ணிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 எவ்வளோ விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக பாடல் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கான நிறைவு பாடலை ஏன் இணைய பொன்னிலாவில் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் சந்திக்கிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கேன். நான் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மணங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மேலடியான இரவு பொழுது. நேரம் 10 மணி ஆயிட்டிருக்கு. இந்த மேலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜி ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு கேட்கறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். நம்ம விபத் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக மெசேஜ் அனுப்பினீங்கன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் வந்து விருப்ப பாடலில் அப்ளை பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்காக அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட விருப்ப பாடலை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு விருப்ப பாடலாக கேளுங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் எங்கேருந்து விருப்பமான பாட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே ஏகப்பட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிச்சயமாக கேட்கக்கூடிய பாடல்கள் வந்து என் பாட்டு ஓம் பாட்டு அப்படின்னு இல்லாமல் கேட்கக்கூடிய பாட்டு தான் நம்மளுடைய நண்பர்கள் பாட்டு தான் அப்படின்ற ஒரு இனத்தோட கேட்டுருச்சுன்னா எல்லா பாடலுமே சூப்பராக தான் இருக்கும். முதல் பாடலாக வந்து சைதாப்பேட்டிலேருந்து கருப்பு சாமி பாடல் கேட்டிருக்காரு. எப்பவுமே வந்து நமக்கு வந்து சும்மா என்னப்பா நடக்க மாட்டேங்குது எல்லாம் நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படிலாம் இல்லாமல் யார் ராசி நல்ல ராசி தான்ப்பா அப்படின்னு எதுவுமே ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு செஞ்சோன்னு வச்சிங்களேன் அதில் அதுவே பாதி வெற்றிங்கிற மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போதே அப்படி ஒரு எனர்ஜி ஒரு வைப்

அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு பாடலை தான் வந்து நண்பர் கருப்பசாமி சைதா பாட்டிலேருந்து கேட்டிருக்கிறாரு. மாப்பிள்ளை படத்துல இருந்து என்னோட ராசி நல்ல ராசி, மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரல்லாம் இளையராஜா அவரோட இசையில் விருப்பமான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. கங்கை அமரன் வரிகளில் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் விருப்பமான பாடலை. விவத் பாரத் தமிழ் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலெல்லாம் போட்டு ஒரே கொண்டாட்டமான மனநிலை உண்டாகும்ல, அப்படி ஒரு பாடல் தான் கேட்டு முடித்தோம். 10:07 ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாட்டு கேட்டிருக்கோம்.

தனசேகர் மஞ்சுளா பாப்பாங் கொட்டாவிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தனசேகர் மஞ்சுளா கேட்டிருக்க பாட்டு பொதுவாக வந்து நம்மளே நம்ம கேங்லேயே நம்ம சுற்றத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்துலேயும் பழகுவாங்க, ரொம்ப ஈஸியாக எதை சொல்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஜோவியலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்புறம் நீ தான் ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதையும் அவங்க சிரிச்சுக்கிட்டே எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே என்னடா இது நம்மளால் மட்டும் இப்படி எல்லாத்துக்கூடிய மிங்கிளாக முடியே அப்படின்னு சில நினைப்போம், சில நேரம் நமக்கு ஜலசாகவும் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளுக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் கண்டிப்பாக நம்ம கேங்கில் இருந்துகிட்டு இருப்போம். அப்படி ஒரு பாடுறது தான் கேட்டிருக்காங்க. நாட்டாமை படத்துலேருந்து அஸ்லாம் முஸ்தபா சுஜாதா இவங்களோட குரலில் சிற்பி அவருடைய இசையில் பாடல் கேட்டிருக்கிறாங்க. நான் உறவுக்காரன் பாடுறதான் தனசேகர் மஞ்சுளா பாப்பாங்கொட்டையிலேருந்து கேட்டிருக்கேன். அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் அந்த பாடல்

பத்து மணி 12 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் 102.3. உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பாடல்கள் வந்து இந்த பௌர்ணமிலாம் வரப்போகுது. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலா அப்படின்னாவே வந்து சில வார்த்தைகள்லாம் சொன்னால் நமக்கு அப்படியே ஒரு மெலடியான ஃபீல் வந்துடும். நிலா, பீச்சு, மழை, அந்த மழையை வந்து போட்டு சாத்தான்னு சாத்தக்கூடாது. அப்படியே ஒரு மெலடியாக மென்மையாக சாரலா அப்படி பேஞ்சிட்டு இருக்கணும். என்ன தம்பி மழை சவுண்டா அப்படின்னு கேட்காதீங்க, டக்குன்னு அதான் வந்துச்சு. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் அந்த பார்த்திங்கன்னா வயலின், ஃப்ளூட்டு, இதெல்லாம் வந்து ஒரு மெலடியான ஃபீலிங்கை வந்து நம்ம சொன்ன உடனே நமக்கு ஏற்றுது. ட்ரம்ஸுங்கும் போது சக்கர சக்க சக்கு அப்படின்னு சவுண்ட் வந்து பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாட்டை கேட்கும்போதே அது இந்த பௌர்ணமி நிலாவெல்லாம் பார்த்தா வந்து நமக்கு அப்படியே இந்த பாட்டெல்லாம் ஜெல்லாயிடும். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்துலேருந்து நிலாவே பாடலை கேட்டிருக்கிறாங்க லக்ஷ்மி சென்னையிலேருந்து. அதே தான் சுமதியும் ஆவடியிலேருந்து எனக்கும் மௌனராகம் படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பாடலை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பாடல் வந்து இந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேர் ஒரே பாடலை கேட்டிருக்காங்க. மௌனராகம் படத்துலேருந்து சுமதி ஏதாச்சும் ஒரு பாடலை போட்டிருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நிலாவேவாவே போட்டுருங்களேன் அப்படி சொல்லி சென்னையிலேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேத்துக்காகவும் இந்த நேரத்தில் நிலாவேவா பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரலில், வாலி அவருடைய வரிகளில், இளையராஜா அவரோட இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க.

10:18 ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க விருப்ப பாடல், சிவகாசிலேருந்து ரூபன், அபிநயா, லித்திகேஷ், ஹனீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்காக ஒரு பாட்டை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்க கேட்டிருக்க பாட்டு அந்த லிரிக்ஸ் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து இந்த புது புது லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும், அது ஒரு ஹம்மிங்கா லிரிக்ஸ். அப்போ திடீர்னு நமக்கு வந்து எதனாச்சும் ஒரு கேள்வி கேட்குறாங்க யாராச்சும் அப்படின்னா நமக்கு தெரிலன்னு வச்சிங்களேன், சில பேர் அமைதியாக இருப்பாங்க, சில பேர் பார்த்தா என்ன சொல்கிறது அது அப்போவே நினச்சி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வரணும்ல, அது அப்படியே கோர்வையாக ஒரு லிரிக்ஸில் போட்டால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹலிபத்தி ஹபி ஹூ பீஸ்ட் படத்துலேருந்து அது அரபிக் குத்து அப்படின்வாங்கல்ல, மலமை பித்தா மலமை பித்தா பாடுறது தான் விருப்பமான பாடலாக. ரூபன், அபிநயா, லித்திகேஷ், ஹனீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து சிவகாசிலேருந்து கேட்டிருக்காங்க. அனிருத் அவருடைய மியூசிக்கில், அனிருத் மற்றும் ஜொனிதா காந்தி இவங்களுடைய குரலில் தான் இந்த பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம் சிவகார்த்திகேயன் வரிகளில்.

கேட்டுட்ருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டுருச்சிட்ருக்கோம். அடுத்த படலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க பாருங்கள், விஜேஸ் ஆர்ஜேஸ் இல்லை ஒரு கலை சம்மந்தமாக ஒருத்தவங்க வந்து ஒரு ஆங்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டோடு வருவாங்க. இங்கே பாட்டு கேட்டிருக்க விருப்ப நேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து அந்த பாட்டை வந்து ஸ்கிரிப்டாகவே விருப்பமான பாட்டாக கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்கினிய 102.3 எஃப்எம் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் அனைத்து நிலைய பணியாளர்களுக்கும் உள்ளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதனூர்லேருந்து கா பிரபாகர் வந்து ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். ஆ ரைட் ஓகே. வாழ்க்கை பயணமானது இன்று வரையிலும் இன்னமும் சென்று கொண்டிருக்கிறது சிறப்பு, அதுதான் நிசப்தமான உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாஸ் விடும்போது நம்ம கைத்தட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ வந்து எனக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கேன். விருப்பமான பாட்டு வந்து வித்பாரு தமிழகம் 102.3 வந்து அதுவும் 1970 வந்து இலங்கை மாநில நிலையத்தின்பால் இருப்பு கொண்டு பாடல்களை ரசித்து வந்த காலத்தில் 9 மணிலேருந்து இந்த மாதிரிலாம் அந்த டைமிங்லாம் போட்டு போட்டு போட்டு பட்டியலிட்டு ஸோ இப்படி வந்து எங்கள் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருந்துட்டுருக்கு 102.3 போட்டு அதுதான் என்பது உண்மை. எனக்கு பிடித்த பாடல் நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து இவ்வளோ போட்டுருங்க அந்த பாட்டை ஒழுங்காக போட்டுரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து ஓ வசந்தராஜா பாடுறதான் விருப்பமான பாடலாக கேட்டிருக்கேன். அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து இந்த அருவி அந்த பரதநாட்டிய டான்ஸு அப்படியே ஓடும். வெண்பஞ்சி மேகங்கள் உண்பிஞ்சி பாதங்கள்ன்ற வரிகள் இதெல்லாம் கேட்கும்போது அப்படி இருக்கும். புலமை புத்தன் அவரோட வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் வரி குரலில் இளையராஜா அவருடைய இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ அவர் கேட்டிருக்க நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து பிரபாகர் அவர் கேட்ட பாட்டு விருப்பமான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

10:31 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அடுத்த படம்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. பாட்டு வந்து அவர் வந்து இந்த பாட்டை ப்ளே பண்ணால் அந்த பாட்டுக்கேற்ற வரிகள் மாதிரி சந்தோஷமாயிருவார். ஏன்னா கேட்டிருக்க பாட்டு அப்படியான பாட்டு தான். மனிதனின் மறுபக்கம் படத்துலேருந்து மனிதனுக்கு எத்தனை பக்கம் இருந்தாலும் இந்த பாட்டில் வர வரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் இளவரசன் வந்து திருவான்மையூர்லேருந்து சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். அவர் கேட்டிருக்க பாட்டு மனிதனின் மறுபக்கம் படத்துலேருந்து சந்தோஷம் இன்று சந்தோஷம் இன்று இல்லை எல்லா நாளும் சந்தோஷமாக தான் இருக்கணும். அது இந்த பாட்டை கேட்குற அவருடைய விருப்பமான பாட்டை கேட்குற அந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இளவரசன். சித்ரா அவங்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில் மனிதனின் மறுபக்கம் படத்துலேருந்து இளவரசன் திருவான்மையூர்லேருந்து விரும்பி கேட்டிருக்க பாடல் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடலாக விரும்பி பாடல் கேட்டிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து ஜிஎஸ் ஹரீஷ், ஜிஎஸ் ஜோஷிகா, சேகர் சத்யா, இவங்கெல்லாம் வந்து ஹரீஷ், ஜோஷிகா, சேகர் சத்யா வந்து விரும்பி கேட்டிருக்க பாட்டு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து மதராசி படத்துலேருந்து தங்கப்பூவே பாடுறது தான் வந்து விருப்பமான பாடலாக இந்த நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க. ரவிஜி அவருடைய குரலில், விவேக் அவருடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திர அவருடைய மியூசிக்கில் தான் அவங்க கேட்டிருக்க விருப்பமான பாடல். இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

அப்படியே வந்து இந்த பாசம்லாம் நமக்குள்ளே பொங்கி வரணும் அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷனை கொடுக்கணும்ல. அப்படி ஒரு பாட்டை தான் கேட்டு முடித்தோம். 10:41 ஆகிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. உங்கள் விருப்பமான பாடல் தான் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டு வச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாக விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க நண்பர் ராகவன் திருவல்லிக்கேணிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இவர் கேட்டிருக்க பாட்டும் அப்படியே வந்து பாசப்பிணைப்பு தான், அண்ணன் தம்பி அப்படியே ஒன்றா உட்காந்து குடும்பங்களோட. அதே போல் அந்த முகூர்த்த நாளில் கல்யாணத்துக்கு வரும்போது அப்படின்னா ஆளை பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சு, என்ன ஆள் வர வர இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, என்ன ஒன்றும் சாப்பிட்றதுலாம் இல்லையா சரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசங்களை வந்து அப்படியே வந்து பார்க்கும்போது அப்படியும் சொல்லலாம். அந்த எமோஷனை என்ன வர வர இழைச்சிட்டே போயிட்டுருக்க சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஒரே எமோஷன் தான், அது நம்ம வெளிப்படுத்துகிற விதம் தான். இருந்தாலும் வந்து அப்படி ஒரு பாசப்பிணைப்பான ஒரு பாடல் தான் நண்பர் ராகவன் வந்து திருவல்லிக்கேணிலேருந்து பாசப்பறவைகள் பாடலேருந்து தென்பாண்டி தமிழ் பாடலை விருப்பமான பாடலாக கேஜே யோசுதாஸ் மற்றும் சித்ரா எங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் கங்கை மரன் வரிகளில் விரும்பி கேட்டிருக்காரு. உங்களுக்கு அவன் கேட்டிருக்கிறதுக்கும் பாடல்

10:47 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு பாடல் தான். விருப்பமான பாடலை உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக திருப்பூர் மாவட்டம் அவினாசிலேருந்து பிரபுதேவி ஸ்ரீசாய் இவங்க விருப்பமான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க கேட்டிருக்க பாட்டம் அப்படின்னா, எப்போவுமே வந்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து தெரியாதப்ப, அதை வந்து நம்ம தான் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போம், அந்த ரிசல்ட்டை தெரியாதப்ப பார்த்துட்ருப்போம், ஒவ்வொருத்தவங்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து அந்த ரிசல்ட் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை மார்க் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க் எவ்வளோ வருதுன்னு இந்த பக்கம் தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி கொஞ்சம் அப்படி ஆவரேஜாக எடுக்கிறவங்க வந்து நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் பி பாஸ் போட்டிருக்கா எஃப் ஃபெயில் போட்டிருக்கா, அப்படி பி பாஸ் போட்டவொடனே ஏ

அப்படின்ற ஒரு தொழில் வரும்ல, அப்படி எல்லாத்துலேயுமே வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கணும் கேட்டிருக்கும் போது ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு தயக்கம் இருந்துகிட்டு இருக்க ஒரு பாட்டு தான் கொடியிலே மல்லிகைப்பூ. கடலோர கவிதை படத்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவினாசிலேருந்து திருப்பூர் மாவட்டம் பிரபுதேவி ஸ்ரீசாய் அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் இந்த நேரத்தில் விருப்பமான பாடல் நம்ம வித்பாரி தமிழகம் 102.3.

10:53 ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நேரத்துக்கான நிறைவு பாடலா நண்பர் வெங்கட் புரட்சவாக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து ஒரு கவித்துவமான பாட்டு. அப்படியே அந்த கவித்துவமான வரிகளை வந்து அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கேட்டிருக்கிறாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில், முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில், உன்னால் முடியும் தம்பி படத்துலேருந்து தான் இதழில் கதை எழுதும் நேரம் இது. 10:53. இந்த நேரத்தில் வந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நேயர்கள் வந்து விருப்பமான பாட்டை, எம் பாட்டு இது எனக்கு விருப்பமான பாட்டுன்னு விருப்பமான பாடலை விரும்பி கேட்டுருங்க. பட் எல்லா பாடலும் நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்றது எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். கேட்ட பாடல்கள் இந்த நேரத்தை இனிமையாகியிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் நிறைவான விருப்பமான பாடலாக வெங்கட் அவர்களை ப்ளே பண்ணிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஃபேஸ்புக்கில் லைக்ஸு, கமெண்ட்ஸு, வித் பாரத் தமிழகம் 102.3 கேட்டிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறேன். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்தே தான். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனுங்கிற உண்மையான அட்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். அழகான 11 மணி ஆயிட்டிருக்கு. நான் வணிஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மற்றும் விவித் பாரதி 102.3 அலைவரிசையில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான். நீங்கள் தான் என் கூட மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. எஸ், இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நாளில் என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு டாபிக் இஸ், உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யார், என்ன காரணத்துக்காக அவங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பாடல் கேட்கலாம்.

ரொம்பவே அழகான ஒரு பாடல். ரோஜா படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் சுஜாதா அவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:06 ஆயிட்டுருக்கு. ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கே கொண்டு போயிடும் இல்லையா? எஸ், அந்த கிளைமேட், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த ஸ்னோ, இன்னுமே அப்படியே போனீங்க அப்படின்னா அப்படியே பனிக்கட்டிட்ட தொட்டுட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். செம்மையான சாங் தான். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் சித்ரா அப்படிங்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குது. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற டாப்பிக்கே என்னென்னா, எவ்வளோ பேர் கூட நம்ம பழகிறோம், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, கோடி பேரில், அது யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி ஒரு சுச்சுவேஷன்லையுமே கூட அப்படி குளிர்ச்சியாக நம்மளை உணர வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சவங்க யார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சாங்கை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம். எஸ், எதாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் இல்லையா. எஸ், கோபத்தை, சந்தோஷத்தை, உங்களுடைய கண்ணீரை, எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் யார் அப்படி அவங்களுக்கு சொல்கிற, அந்த நன்றி சொல்கிற அந்த அழகான பாடல் தான். ஸ்டே டியூன்.

ரொம்பவே அழகான ஒரு பாடல். மறுமலர்ச்சி படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அமிர்தா அவங்களுடைய குரலில், பாலியன் வரிகளில் இசை ராஜ்குமாரோட இசையில் தான் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். 11 மணி 11 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. அழகான பாடல்களோட தித்திக்கும் இனிய இரவோட நீங்கள் பயணிச்சிட்ருக்குறீங்க. உங்கள் ஆர்ஜி சித்ராவோட தான். நிறைய விஷயங்கள் நம்ம ரசித்து ரசித்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, எதையாவது ஒன்று தூக்கி சுமஞ்சிட்டே இருக்கோம் இல்லையா. இன்றைக்காவது இந்த நிமிஷத்தில் எல்லா கஷ்டத்தையும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணோன்னா இந்த இரவு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்களோடு நீங்கள் ரசித்து கேட்கலாம். எஸ், அடுத்ததாக ஒரு மலர் பேச ஆரம்பிச்சிட்டுனா என்ன பேசும், அதோட மலரோட மௌனத்தை என்ன மாதிரியான வார்த்தைகள் உடைக்கும், கேட்கலாமே பாடல்.

என்ன ஒரு அற்புதமான பாடல். இப்போ சில பாடல்கள் அப்படியே நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளிலே வரவே முடியாதுல்ல, அப்படி மயிலிறகால் மனசை வருடி கொடுக்குற மாதிரி. அதுவும் இந்த அப்படி தித்திப்பான ஒரு இரவில் மென்மையான பாடல்கள் இதமாக மனசை வருடி கொடுக்குற மாதிரி. எஸ் அழகான பாடல். கர்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரலில் வித்யாசாகருடைய அழகான இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். சில பாடல்களுங்க அப்படியே நம்மளை எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் மனசு

ட்ரெஸ்ஸை மாற்றி அப்படியே அங்கே போய் அப்படி லயமாக ரசித்து கூட்டிகிட்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான். லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா லவ் தான் இல்லையா? எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிச்சிருப்போம். இஸ் காதல் கல்யாணத்துக்கு போகும்பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், போனால் எவ்வளோ அழகாக இருக்கும். இஸ் அந்த காதல் கல்யாணத்துக்கு மாறும் பொழுது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ மலர்ந்தால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு கல்யாண வாழ்க்கை இந்த பாடல். அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க, கண்களை மூடிட்டு நீங்கள் இந்த பாடல், அது மட்டும்தான். எஸ்

நாராயண் மணிக்குடி படத்திலிருந்து கோபால் சர்மா தேவி அவங்களுடைய அழகான வாய்ஸில் வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:23 ஆயிட்டுருக்கு. நாம் நினச்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3 MHz மற்றும் வித் பாரதி 102.3. இந்த மென்மையான இரவு, தித்திக்கும் இரவு, அழகான கல்கண்டு மாதிரி இனிமையான பாடல்களோட நீங்கள் பயணப்பட்டுருக்கிறீங்க. இந்த காதல் ரொம்ப பெரிய விஷயங்க. உலகத்துலேயே ரொம்ப அழகான, ரொம்ப மென்மையான விஷயம் அப்படின்னா காதல். நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஒரே ஒருத்தவங்க உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் இந்த உலகத்துலேயே கிஃப்டர் நீங்கள் தான். அதை எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் காதல் செய்யும் பொழுது என்ன மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் இருப்போம் இல்லையா? நம்ம குழந்தைங்கள கொண்டுற மாதிரி உச்சக்கட்ட ஒரு நிலை அப்படின்னா, எஸ் அன்பே அன்பே நீ என் பிள்ளை. பாடல் கேட்கலாமே.

எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல். லவ் பேர்ட்ஸ் படத்துலேருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ராமாவோட அப்படி ஒரு அப்படி இனிப்பு ஒரு தேன் மாதிரியான ஒரு குரல் வைரமுத்துவின் வரிகளில், வித்யாசாகரோட இசையில் மென்மையான ஒரு அழகான அலைவரிசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ரொம்ப மென்மையாக பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த இரவு பொழுது 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் உங்களை அப்படியே ரொம்ப மென்மையாக அப்படி வருடி கொடுத்து தாளாற்ற மாதிரியான பாடல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இஸ் பாடல் கேட்டுட்ருக்குற எல்லாருமே கண்டிப்பாக மனசு மயங்கிட்ருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்ததாக என்ன பாடல் அப்படி தானே கேட்குறீங்க. எஸ், ஒரே ஒரு வரி மட்டும் சொல்கிறேன், என்ன பாடல்னு கண்டுபிடிங்க. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னாலே போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே. எஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் என்ன மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க, அவங்கள நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் வருது, அந்த உணர்வோடு பயணம் பண்ணிகிட்டே இந்த பாட்டோட ட்ராவல் பண்ணுங்க. எஸ், அழகான ஒரு பாடல் உங்களுக்காக இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்.

சும்மா எங்கள் நிகழ்ச்சியில் நேரம் 11:38 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட மனசு வாங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆர்ஜி சித்ரா கூட தான். இஸ் நான் மேனேஜிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ ட்ரிச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3, வித் பாரதி 102.3. பண்பலையில் அழகான பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்குறோம். இஸ் மிகப்பெரிய ஆசை நம்ம எல்லாருக்குமே என்னென்னா, ஒரு நாள் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜன்னலோர இருக்கு இளையராஜா சாரோட பாட்டு. இளையராஜா சாரோட அந்த மாயாஜாலம் என்ன மாதிரி நம்மளை வசீகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் போதும், மொத்த பிரபஞ்சமுமே நம்ம கையில் இருக்கும் இல்லையா. எஸ் நாம் பயணிக்க போகிறத அடுத்து இளையராஜா சாரோட பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். எஸ் பூக்கள் ரொம்ப அழகு, செம்பூக்கள் இன்னும் எவ்வளோ அழகு அப்படிங்கிறத இந்த பாடல் பாட்டு தெரிஞ்சுக்கலாம்.

சிறைச்சாலை படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் இளையராஜா சாரோட செம்மையான ஒரு மியூசிக்கில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:44 ஆயிட்டுருக்கு. எஸ் இப்போ இந்த 80s இருக்க சாங்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அந்த 80s to 90s அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? என்ன பாட்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிகரம் படத்துலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இந்த சிகரம் படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எல்லா சாங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏஎஸ் அஃப்கோர்ஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் மியூசிக் பண்ண ஒரே படம், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மியூசிக். இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டே டியூன்.

நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா, அப்பா அப்படி ஒரு பாடலுங்க. எப்போ கேட்டாலும் அப்படியே உங்களை மெய் மறந்து அப்படியே உங்களை பயணம் செய்ய வச்சிரும். ஓகே, சீக்கிரம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா உங்களோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட எக்ஸலன்ட் மியூசிக்ல தான் பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் அடுத்ததா என்ன பாட்டு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, எஸ் இந்த பாட்டு நீங்கள் கேட்ட உடனே அப்படியே 5 நிமிஷம் அப்படி மெய் மறந்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. என் இனிய பொன் நிலாவே, எல்லாருமே பார்க்கறது மாதிரியான அழக ஒளி வீசிட்டுருக்கிற அழகான நிலா கிட்ட நீங்களும் பேசிட்டு வாங்க. நேரம் 11:50 நிமிஷத்தில். ஸ்டே டியூன்.

இஸ் நேரம் 11:54 ஆயிட்டு இருக்க. மூட் பண்ணி படத்துல இருந்து கேஜே ஏசுதாஸ் அவங்களோட குரல்ல இளையராஜாசரோட மியூசிக்ல செம்மையான ஒரு பாடல் கேட்டு வச்சோம். கண்டிப்பா நீங்க மெல்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் கண்டிப்பா இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு நிமிஷமாவது உங்க கவலையில மறந்து மகிழ்ச்சியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியோட சக்ஸஸ். எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆர்ஜி சித்ரா.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மேய்வரத்து கூலித்தரும் என்கின்ற திருக்குறளோடும் அழகான காலை பொழுதை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து மனமே முருகனின் என தொடங்கும் பாடல் ஆர் ஜெயலட்சுமியின் குரலில், கோத்தமங்கலம் சூப்பு அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது மீரா படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமனின் இசையமைப்பில்

0: பக்தி கலக்கும் போது உணவு பிரசாதமாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, இசை கீர்த்தனையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதன் புனிதனாகிறான். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில், ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்,

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். நாம் இணைந்திருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3 மற்றும் வித் பாரதி 102.3.
2: அருள்மணி மாலை.
1: இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக இசையவிருப்பது கனகதாரா ஸ்தோத்திரம், பாம்பே சாரதாவின் குரலில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவல்லியின் குரலில்.